நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை, 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: வகை மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகை மாண்டதக்கார் செறின்.
0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தாவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணகாளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யூஃபியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நம்புங்கள், செயல்படுங்கள், வெற்றி நமதி. இந்த நாள் இனிய நாளாய் அமைய உங்கள் அன்பு தோழி பவானியின் அன்பின் வாழ்த்துக்கள். நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கும் பாடல் விநாயகனும் முருகனும். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:06. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பெருமாள் பாடல்கள். பாம்பே சகோதரிகளின் குரலில் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:13 நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் தில்லை அம்மன் ஆதி பராசக்தி என்ற பாடலை கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

6:19 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ஆடி மாதம் அன்னை. கே வீரமணி மற்றும் ராதா அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:23. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சிவன் பாடல். கே ஜி யேசுதாஸ் அவர்களின் குரலில் மனதினில் என்ற பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:27 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் மாசில்லா இயேசு, இயேசுவின் நாமம் ஓங்கிட என்ற பாடலை எஸ் ஜானகி அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:31. பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் அல்லா பாடல், எஸ் சரளா அவர்களின் குரலில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

0: நேரம் 6:35. நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம்.
1: பக்தி நேரம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ஆஞ்சநேயர் மனிதனே, அருணகிரி அவர்களது குரலில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

6:42 பக்தி நேர நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் மூலமந்திரம் ஒன்று என்ற பாடல். எஸ் ஜானகி அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:48. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வரவிருப்பது முருகன் பாடல் தண்டாயுதனே என்ற பாடல், SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில். இத்துடன் நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

0: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ராம தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு
3: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் 24

0: மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை எப்படி பங்கீடு செய்கிறோம், எப்படி திட்டமிட்டு வேலைகளை செய்கிறோங்கிறதுல தான் இருக்கு நமது வெற்றி. நம்ம உடம்பு இருக்கே இயற்கையாகவே நேரம் தவறாமல் சில வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. அதற்கு நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நமது உள்ளுறுப்புகள் என்ன செய்கிறது, எப்போது எப்படி செய்கிறது, எதெது செய்கிறது என்பது நம்மை படைத்த அந்த இறைவனுக்கே வெளிச்சம். அப்படி ஒரு மர்மம் மர்மமா இருந்தது இப்போ வெளியே தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இது அறிவியல் வளர்ச்சியால் ஏற்பட்டது. அதாவது கால கடிகாரம் இயங்குவது போல உயிரியல் கடிகாரம் என்ற ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கணும், பயாலஜிக்கல் கிளாக்ங்கிறாங்க. அது என்ன பயாலஜிக்கல் கிளாக், உயிரியல் கடிகாரம்?
1: திருப்புரம்பியம் ராம தியாகராஜன் ஐயா,
0: உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நுரையீரலுக்கான நேரம். அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது, இறந்த செல்களை வெளியேற்றுகிறது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள துடிக்கிறது. இதற்கு ஒத்துழைக்க நாம இந்த அதிகாலை நேரத்துல எழுந்து தியானம் மூச்சு பயிற்சி செய்தால் முழு ஆரோக்கியம் பெறலாம். காலை 5 மணி முதல் 7 மணி வரை பெருங்குடலின் நேரம். இந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்காம உணவு கழிவுகளை வெளியேற்ற நாமும் முயற்சிக்க வேணும். காலை 7 மணி முதல் 9 மணி வரை வயிற்றுக்கான நேரம். உண்ணும் உணவை ஜீரணிக்க அமிலங்களும் நொதிகளும் சுரக்கும் நேரம். இந்த நேரத்துல கண்டிப்பா காலை உணவை சாப்பிட்டுடணும். சாப்பிடலன்னா அமிலமும் நொதிகளும் அசிடிட்டி உண்டு பண்ணி பல சிரமங்களை ஏற்படுத்தும். காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை மண்ணீரல் நேரமாம். காலை உணவை ஜீரணம் செய்து சத்துக்களை பிரித்தனுப்பும் நேரம். முற்பகல் 11 மணியிலிருந்து 1 மணி வரை இதயத்துக்கான நேரம். உடலின் நீர் சத்துக்கள் குறையாம பார்த்துக்கணும். அதிக மன அழுத்தம் கோபம் போன்றவற்றை தவிர்க்கணும். பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை மதிய உணவு நேரம். கண்டிப்பாக இந்த நேரத்துல சாப்பிடணும். நல்லா மென்னு அரைத்து ருசித்து ரசித்து சாப்பிடணும். பிற்பகல் 3 மணியிலிருந்து 5 மணி வரை சிறுநீரகத்திற்கான நேரம். சிறுநீரகத்தில் கழிவுகள் தேங்கக்கூடாது, எப்படியாவது வெளியேற்றிடணும். மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை கழிவுகளை வெளியேற்றும் நேரம். இந்த நேரத்துல நடைப்பயணம், உடற்பயிற்சி, அதிக வேலை செய்வது போன்றவற்றை கடைபிடித்து உடலில் உள்ள நீர் கழிவுகள் வெளியேற மாதிரி பார்த்துக்கணும்.
1: ராம தியாகராஜன் ஐயா,
0: இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை இதயத்திற்கான நேரம். மறுபடியும் இரவு உணவை 7 மணிக்கு முன்பாக சாப்பிட்டுடணும்னு சொல்றாங்க. எங்க 7 மணிக்கு முன்னால சாப்பிடுறோம்? இதயத்திற்கு மேலே பாதுகாப்பாக இருக்கும் பெரிகார்டியம் என்னும் மேற்பகுதி தன்னிடம் உள்ள கழிவுகளை அழுக்குகளை வெளியேற்றும் நேரம். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை பித்தப்பை நேரம். பித்த நீர் சுரந்து செரிமானம் நடைபெறும் நேரம். இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை லிவர் நேரம். இந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் அவசியம். அப்படி தூங்காமல் விழித்திருந்தால் ஃபேட்டி லிவர், ஹார்ட் அட்டாக், ஹார்மோன் இம்பேலன்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரும். ஆகவே எல்லாரும் இந்த உயிரியல் கடிகாரத்தை பின்பற்றணும். பின்பற்றினால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இடையில சத்துள்ள உணவு, பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள், பயறு வகைகளை எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியாததில்ல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 91.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் சென்னை. இந்த நாள் ரொம்பவே சூப்பரான ஒரு துவக்கத்தோட தான் இருந்திருக்கு. எஸ், இன்றைக்கு நம்ம வணக்கம் சென்னையில் ரொம்பவே அழகான சூப்பர் டூப்பர் சாங்ஸோட நல்ல ஒரு கேள்வியோட உங்களுக்காகவே நான் வந்திருக்கேன். எஸ், இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அமையணும்னு சொல்லியே நான் விரும்பி வாழ்த்திக்கவும் செய்கிறேன். எஸ், நம்ம எப்பவுமே இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக போய் கேள்விகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்பாக எப்பொழுது நம்ம வந்து தயார்படுத்திக் கொள்றதுக்கு அந்த வைப்புக்குள்ளே போகிறதுக்காக ஒரு நல்ல நல்ல சாங்ஸை நம்ம வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? அது போல தான் இன்றைக்கு நாம் கேட்க போகிற முதல் சாங் வணக்கம் சென்னையில் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பீமா திரைப்படத்திலிருந்து முதல் மழையமை நினைத்ததே என்ற பாடல் தான். ஆர் பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகத்தி குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஆர் ஜெயராஜ் சேம்பில் உங்களுக்காகவே வந்துட்டுருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

சினிமா திரைப்படத்திலிருந்து முதல் மழை எம்மை நினைத்தது என்ற பாடலை கேட்டு வர நேரம் 7:08. வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். எஸ் வித் மீ உங்க பவானி. நான் கேட்ட கேள்வி, நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிஃபா உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எதுன்னு சொல்லி நம்மளுடைய எஃபி பக்கத்துலயுமே வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதில்களை நீங்க வந்து தெரிவிக்க ஆரம்பிக்கலாம். எஸ், நம்மளுடைய நேயர்கள் வந்து அழகா தங்களுடைய பதில்களாம் தெரிவிக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் உங்களுடைய பதில்களை இங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து ரொம்பவே சந்தோஷமா நமக்குள்ள ஒரு நாலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது. அதுவும் இப்ப ஃபிஃபா உலக கோப்பை வந்து நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே ரொம்பவே அறிவுபூர்வமா நல்ல ஒரு வேகத்தையே நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் இன்றைக்கு நம்ம யோசிக்கும் பொழுது ரொம்பவே ஒரு அருமையான ஒரு சனிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு எப்பவுமே நான் சொல்றது தான், நமக்கு வந்து லீவ் டேஸ் அப்படின்ட்டு மைண்ட் ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சு அந்த சந்தோஷத்தால் அப்படியே பூரிச்சு போயிருப்போம். ஆஹா, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்காகவே இருக்கும். ஸோ எஸ் இந்த பிளானிங்கில் வந்து நீங்கள் உங்களை வந்து ரொம்பவே பாதுகாத்துக்கிறதுல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சரியான மழையோ இல்லை வெயிலோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு அடிக்குது. காலையில் வெயில் அடிக்குது, சாயங்காலம் ஆச்சுன்னா மழை அடிக்குது. ஸோ இப்போலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களை சரியாக பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுடைய உடல் நலத்தை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய சளி பிடிக்கிறது, மற்ற உடல் உபாதைகள்லாம் வந்து ஏற்படக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ உங்களை வந்து பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளுங்க. நல்ல உடை அணிந்து நல்ல ஒரு சுத்தமான சூழ்நிலையை வந்து நீங்கள் உருவாக்கி கொண்டு நீங்கள் அங்கே வந்து இருந்து செயல்படுங்க. நல்ல தண்ணீர் பருகுங்க. அப்புறம் நல்ல உணவுகளை வந்து காய்கறிகள் போன்ற காரியங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஊட்டச்சத்தோட எப்பவுமே சுறுசுறுப்பாக நான் எப்பவுமே துள்ளிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்க வந்து இருக்க வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எஸ், நம்ம கேட்ட கேள்வி, ஃபிஃபா உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் வந்து அதிகமாக பதில்களை வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய பதில்களை வந்து போஸ்ட் பண்ணுங்க நம்மளுடைய எஃபி பக்கத்தில். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நல்ல பாடலுமே நம்ம வந்து கேட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஆசைப்படுறேன். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வினை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்திலிருந்து வினை தாண்டி வருவாயா என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கார்த்திக் குரல்ல, தாமரை வரிகள்ல, ஏஆர் ரஹ்மான் சாம்பிள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

நேரம் 7:14 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். எஸ் நம்ம கேட்ட கேள்வி, ஃபிஃபா உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எதுன்னு சொல்லி நம்மளுடைய மக்கள்லாம் வந்து ரொம்பவே ஆர்வமா தங்களுடைய பதில்களெல்லாம் வந்து அழகா தெரிவிச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் நமக்காக பதில்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, வீரசுந்தரி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க, மேலப்பீடு தயாளன் அவர்கள் வந்து எனக்கு வணக்கமும் தெரிவிச்சு பதிலையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க, ஹரிஹரன் அவர்களுமே நமக்கு வந்து அழகான தங்களுடைய பதில்களை வந்து தெரிவிச்சாங்க, அதுவும் விலாவரியா தங்களுடைய விளக்க உரையுமே கொடுத்திருக்காங்க. பி கே பூபாலன் பாலா அவர்களுமே கொடுத்திருக்காங்க, எனக்கு வணக்கமா சொல்லியிருக்காங்க, வணக்கமையா. நெக்ஸ்ட் வந்து நரேஷ்குமார் வைஷ்யா அவர்களுமே வந்து ஹாய் குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆஜி பவானி அப்படின்னு சொல்லிட்டு நான் தன்னுடைய பதிலுமே வந்து கொடுத்திருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவர்களுமே வந்து தங்களுடைய பதில்களை நல்ல விளக்கவாரியா கொடுத்திருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர்களுமே குட் மார்னிங் பெஸ்ட் விஷஸ் ஃபார் டுடேஸ் ப்ரோக்ராம் சொல்லி எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, நன்றி ஐயா. நெக்ஸ்ட்டு ஆனந்தகுமார் அவர்களுமே தங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துருக்காங்க அம்பத்தூரிலிருந்து. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவர்களுமே வந்து காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, காலை வணக்கம், தங்களுடைய பதிலுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஹீராமணி வெர்மா அவர்களுமே வந்து தன்னுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க, ஹீராமணி வீரம்மா வர்மா. மற்றும் ரங்கராஜன் அவர்களுமே வந்து தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. நல்லா உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா அந்த புத்துணர்ச்சி கொடுக்கணும்ன்ட்டு நல்ல பாடல்களை யோசிச்சு யோசிச்சு கொண்டு வருகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு பயணம் தருதுன்றதை கேட்கறதுக்கு. ஜூலை ரீஜா மனோகரன் அவர்களுமே

மடல் மாணிக்கம் அவர்களுடைய உரையாடலில் உள்ள அரிய கருத்துக்களை பின்பற்றினால் நோய் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வாழலாம் என்பதை தெளிவாக விளக்கினார். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் அவர்களுமே காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மந்திரமூர்த்தி அவர்களுமே வந்து நாகர்கோவிலிருந்து வணக்கம் தெரிவித்து கொண்டு தங்களுடைய பதில்களையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ், அதையும் தாண்டி நிறைய மக்கள் வந்து நமக்கு வந்து பதில்களை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எஸ், இதே போன்று நீங்களுமே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் தெரிவிக்க நம்மளுடைய எஃபி பக்கத்தில் வந்து நம்மளுடைய கேள்வியும் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன கேள்வி என்று திரும்பவும் சொல்லிடுறேன். ஃபிஃபா உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எது என்ற கேள்வி தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். இதற்கான உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். நம்மளுடைய பதிலை வந்து கடைசியாக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நல்ல பாடலை நம்ம வந்து கேட்டு வந்துடலாம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து

நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு நல்ல பாடல் நம்ம வந்து கேட்டு வந்துடலாம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஏனோ ஏனோ பனித்துணி பனித்துளி என்ற பாடல், ஷைலாதா, சுதா, ரகுநாதன் மற்றும் ஆண்ட்ரியா குரல்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 7:22 ஆயிற்றுக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வித்மே உங்க பவானி கூட தான் இணைந்திருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி, ஃபிஃபா உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எது அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்டிருக்கோம். நம்மளுடைய கவலஸ் வந்து நிறைய தங்களுடைய பதில்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க லிசனர்ஸ் எல்லாருமே. அதுல வந்து யாரெல்லாம் இன்னுமே அதிகமாக பதில்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சபரி மனோஜ் அவர்களுமே பதில் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு ரமணி வில்வம் அவர்களுமே தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. பிரபு வீர அவர்களுமே ராஜபாளையத்திலிருந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களுமே இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, பதிலையுமே கொடுத்து அதுக்கான விளக்க உரையுமே கொடுத்துருக்காங்க. மணிகண்டன் தென் பொன்முடி அவர்களுமே வந்து தங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துருக்காங்க. பிரமிழா தமிழ்ச்செல்வன் அவர்களுமே தங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. நரேஷ்குமார் வைஷு அவர்களுமே ஒரு மோஜி போட்டு தங்களுடைய பதிலையுமே அழகாக கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவர்களுமே வந்து தங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்களுமே தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகருமே வந்து இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலமாவே இருக்கும், நன்றி, நீங்களுமே நலமா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறோம். எஸ், நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆஜய பவானி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவர்களுமே வந்து இனிய காலை வணக்கத்தை தெரிவித்திருக்காங்க. காலை வணக்கம் ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து அவங்களுமே தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. பூபாலன் பல்லைப்பாளையம் அவர்களுமே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஜில அனுப்பியிருக்காங்க. ஸோ எஸ் நம்ம வந்து அதிகமாக இந்த மாதிரி தன்னுடைய பதில்களை வந்து நீங்கள் எஃபி பக்கத்தில் நீங்கள் கொடுக்கலாம். நம்ம கேட்ட கேள்வி, ஃபிஃபா உலக கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எதுன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் இந்த கேள்விகளோடவே நாம் வந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நல்ல பாடலையும் கேட்டு வந்துருவோம். அலைப்பாயுதி திரைப்படத்திலிருந்து பச்சை நிறமே என்ற பாடலை ஹரிஹரன் மற்றும் கிளின்டன் குரலில் வைரமுத்து வரிகளையா ரஹ்மான் இசை அமைப்பு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மதுல.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: ஒரு நீதிமன்றம். அங்கே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வரப்போகிறதில்ல. ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார். அவரும் நிரபராதி. அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா? இதுதான் என்னுடைய கடமை.

0: அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னதும் எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சிராணி லட்சுமி பாய் போர்படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரியை வசதி விட்டுதான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதின்னு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட, அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் படேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நாம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிஃபா உலக கோப்பையை அதிகமாக வென்ற நாடு எது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ எஸ், அதற்கு தங்களுடைய பதில்களை வந்து ரொம்பவே அழகாக வந்து தங்களுடைய நம்மளுடைய காலர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் லிசனர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஹேமலதா அவர்கள் எனக்காகவே இதயத்தை தங்களுடைய இதயத்தை வந்து அப்படியே இமோஜியாக வந்து அனுப்பியிருக்காங்க. நன்றி. பத்ம சவுந்தரராஜன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திக் கீதாஞ்சலி அவர்களுமே இனிய காலை வணக்கம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இனிய காலை வணக்கம். ஐயப்பன் அவர்களுமே புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. தென் கே வி ஜெயசீலன் அவர்களுமே தங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. சாமுனி அவர்களுமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களுமே காலை வணக்கத்தை தெரிவித்துட்டு தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவர்களுமே தங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் அவர்கள் இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி தங்களுடைய பதிலை இன்னும் விரிவாக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவர்களுமே வந்து சென்னை பழைய வண்ணோரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல திவாகரன் அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி, குட் மார்னிங் பிரதர். தென் ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களுமே வந்து இனிய காலை வணக்கம் என்று எனக்கு தெரிவிச்சிருக்காங்க. நன்றி. ராஜேஷ் பெரியார் நகர் அவர்களுமே வந்து இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது போன்றே இன்னும் ஜீவா அவர்களுமே வந்து அவங்களுடைய நண்பர்கள் எல்லாமே வள்ளியப்பன், சேனிராஜன், ராஜகனி, முருகன், ஐயப்பன், ஜீவான்னு சொல்லி தங்களுடைய நண்பர் கூட்டத்தையுடைய நேமெல்லாம் எழுதி அவங்க பதிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெல்லை பாரதி அவர்களுமே அன்பான காலை வணக்கம் சொல்லி நமக்கு வந்து வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு தங்களுடைய பாடல்களை வந்து ரொம்பவே அழகாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்தையும் பதிவிட்டு கொண்டு தென் தங்களுடைய பதிலையும் கொடுத்துருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. கண்ணன் அவர்களுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன்ற இன்னும் அநேக பதில்கள் வந்து நம்மளுடைய நேர்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எஸ், நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நல்ல ஒரு

கேட்டு வந்துடலாம். மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம் என்ற பாடல் தான் நமக்காக வந்துட்டுருக்கு. ஹரிணி, ரூப்குமார், ரத்தோர் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மாயா அவர்கள் குரலில் ஜிவி பிரகாஷினுடைய இசையமைப்பில் உங்களுக்காகவே வந்துட்டுருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 7:43 ஆயிட்டிருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் வந்து நம்ம இணைந்திருக்கோம். எஸ், நம்ம நிகழ்ச்சியில நம்ம வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ற வழக்கம் இருக்கு இல்லையா. அதுல இன்றைக்கு வந்து முதல்ல தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மன மகிழ்ச்சி வந்து முகமலர்ச்சியை ஆட்டோமேட்டிக்கலா கொண்டு வந்துடும். எப்பவுமே நம்மளுடைய மனத சிந்தையை வந்து ரொம்பவே சிறப்பாக நம்ம வச்சிருக்கும் பொழுது முகத்துல வந்து ஒரு பொலிவும் ரொம்பவே ஒரு தெளிவும் வந்து ரொம்பவே அழகா தெரியும். அது மற்றவர்களையுமே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்துக்குள்ளாக நடத்துமே சொல்லலாம். நம்ம சோர்வாவே இருந்துட்டே இருந்தோம்னாக்கா பார்க்கறவங்களுக்கே வந்து ஓகே அந்த வைப் அப்படியே பாஸ் ஆன் ஆகும். நம்ம எப்பவுமே வந்து முக மலர்ச்சியோட சந்தோஷமா சிரிச்சு நார்மலா ரொம்ப எல்லாரோடுமே கலந்து பேசி உரையாடி நல்ல மகிழ்ச்சியா இருந்தோம்னா நம்மளுடைய நாளுமே வந்து ரொம்பவே அப்படியே சுறுசுறுப்பா இருக்கிறார் போலவும் இருக்கும். நமக்கு மற்றவர்களோட ஏற்படுற அந்த ஒரு உறவு, நல்ல ஒரு பாசம், அதுமே வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். எப்பவுமே வந்து சோகமா இருந்தாலுமே அந்த சோகத்தை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா எல்லா சோகமே நிரந்தரம் அல்ல, எல்லாமே வந்து மாறக்கூடியது. சீக்கிரத்துல நமக்கான நல்ல ஒரு பாதைக்கோ இல்ல நல்ல ஒரு துவக்கத்துக்கோ நிச்சயமா வந்து வாழ்க்கை பயணம் வந்து நம்மளை நடத்தி செல்லும். ஸோ நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்படாம எப்பவுமே ஒரு குட்டி சிரிப்பு உங்க முகத்துல எப்பவுமே அணிஞ்சிட்டே இருங்க. அது ரொம்ப அழகு. நமக்கு இந்த பவுடர் மற்ற மேக்கப் எல்லாம் வந்து செகண்டரி தான், இந்த சிரிப்பு எப்பவுமே நம்மளுடைய ஃபவுண்டேஷனல் அழகாவே வந்து இது இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து சிரிச்சு மகிழ்ச்சியோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததான் சூப்பரான ஒரு சாங் வந்து ராவன் திரைப்படத்திலிருந்து பூ உலகமா என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன், உன்னிமேன் மற்றும் மிதுவன் குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, விஷால் சேகர் அவர்களது இசையமைப்புல உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நாமதே FM Rainbow 101.4.

நேரம் 7:49 ஆயிடுச்சுக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் வந்து இணைந்திருக்கோம். எஸ், நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையுமே வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த நாள், சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் வந்து இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். 18 July 1918 பிறந்த இவர் வந்து, ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன் இல்லையா. ஸோ எஸ், அவருடைய மறை வந்து 5 December 2013 வந்து நடந்திருக்கு. ஸோ நெல்சன் மண்டேலா பற்றி நமக்கு தெரியாத வந்து நபரே இருக்க முடியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு மேபி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் நம்ம தென்னாப்பிரிக்காவினுடைய முதல் கருப்பின மக்களால் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவரும், உலகம் முழுவதும் அமைதி சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான அடையாளமாக போற்றப்படும் மாபெரும் தலைவர் தான் நம்மளுடைய நெல்சன் மண்டேலா அவர்கள். இவர்கள் வந்து அவங்களுடைய பிறந்த நாளை நாம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஆண்டும் July 18 வந்து சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாகவே வந்து அனுசரிக்கப்படுறாங்க. எதற்காகனாக்கா, இந்த இனவெறியான இந்த அப்பத்தியட் அப்படின்ற அந்த நிறவெறி மற்றும் அநீதிக்கு எதிராக அவர் வாழ்நாள் முழுவதுமே நடத்திய போராட்டத்தை நினைவு கூறும் வகையில தான் இந்த நாளை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அவருடைய பொது சேவைக்காக அர்ப்பணித்த 67 ஆண்டுகளை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொருவருமே வந்து 67 நிமிஷம் சமூக நல பணியில் ஈடுபடுமாறு உலக மக்களுக்கு அழைப்பு விடுக்க வந்து இது படுது. இந்த நாளில் ரொம்பவே நம்ம வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். சுவாரஸ்யமான தகவல்களில் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து 1994 தென்னாப்பிரிக்காவில் முதல் கருப்பின ஜனநாயக குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். ஸோ எஸ், நமக்கு வந்து நிறைய நேரங்களில் சில கவலைகள், சில போராட்டங்கள், சில தீங்குகள் நடந்தாலும் உள்ளே இருந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த எழுச்சி வந்து அது போராட்ட குணமாகவே மாற்றி அது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் நடத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கு இல்லையா. ஸோ எஸ், இவ்வளோ ஒரு நல்ல

0: நமக்கு கொடுத்து நம்மளுடைய நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாமே வந்து சமத்துவம் அப்படின்ற ஒரு வகையில தான் வந்து நமக்கு வரணும் அப்படின்ற காரியத்தை வந்து ரொம்ப அழகா தங்களுடைய போராட்டத்தின் மூலமாக அவங்க வெற்றி பெற்று கொண்டு வந்தவர் தான் நம்ம நெல்சன் மண்டேலா. அவருடைய பிறந்த நாளை நம்ம வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் வந்து யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து எனக்கு எங்கேயோ பார்த்த என்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. உதித் நாராயணன் குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகளில், சங்கர் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் 101.4.
1: Can you feel her? Is your heart speaking to her?

நேரம் 7:57 ஆயிற்றுக்கு வணக்கம். சென்னை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், நம்மளுடைய கேட்ட கேள்வி, ஃபிஃபா உலகக்கோப்பையை அதிகமாக வென்ற நாடு ஏது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதற்கு நம்மளுடைய லிசனர்ஸ் நிறைய பதில்களை, தங்களுடைய கரெக்டான பதில்கள் வந்து கொடுத்தாங்க. எஸ், அதனுடைய பதில் பிரேசில் தான். 5 முறை வந்து ஃபிஃபா உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் வந்து வென்ற நாடு பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுத்த எல்லா நண்பர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எஸ், இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், ரொம்பவே அழகா தங்களுடைய பதில்கள் எல்லாமே கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து என்னால் வாசிக்க முடியாமல் போயிருக்கலாம், அவர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல வேலையில பட்டதாரியில அந்த திரைப்படத்திலிருந்து ஏ இங்க பாரு என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் இடத்துல இருந்து விடைபெற்றுக் கொண்டு 8:02 ரஷ்யா ரெயின்போ மீண்டுமே உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீ, உங்க பவானி, சைனிங் ஆஃப். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த

காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி.வி. சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

வணக்கம் நேயர்களே, எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்து இருப்பது ரஷ்யா ரெயின்போ. நிகழ்ச்சியில முதலாவதாக வரவிருக்கும் பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ராங்கி ரங்கம்மா என்ற பாடல் தான். உதித் நாராயணன் மற்றும் மாலதி குரல்ல பா விஜய் வரிகள்ல மணி சர்மா அவர்களது இசையமைப்பு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு துள்ளலான இசையோட துள்ளிக்கிட்டே உங்களுடைய நாளை நீங்க துள்ளலா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடத்துல நானுமே விடைபெறேன். சோ எஸ் கேட்டு மறந்துருங்க. இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

8 மணி 9 நிமிடம் மாயிற்றுக்கு ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பேராண்மை திரைப்படத்திலிருந்து துப்பாக்கி பெண்ணே என்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஷாரினி மேகா மற்றும் பெஹி சூரிய அவர்கள் குரல்ல வித்யாசாகர் இசையமைப்புல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 8:14 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஷஹானா சாரல் தூவுதோ என்ற பாடல். உதித் நாராயணன் மற்றும் சின்மயி குரல்ல வைரமுத்து வருகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மணிந்திருங்கள். இது நமது FM 101.4.

8:20 ஆயிற்றுக்கு ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து ரஹத்துல்லா என்ற சாங் தான். அனுபமா குரல்ல தாமரை வரிகள்ல ஆரி ஜெயராஜுடைய சாம்பிள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மறந்துருங்கள். இது நமது FM ரெயின்போ 101.4.

ரமேஷ் ராகவேந்தர் குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, ஸ்ரீகாந்த் தேவா இசை அமைப்புல, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே என்ற பாடலை கேட்டு வர நேரம் 8:29. நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து கொக்கு மீன திங்குமா என்ற பாடல். சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரல்ல, ஸ்நேகன் வரிகள்ல, ஆரூஷ் ஜெயராஜருடைய இசையமைப்பு உங்களுக்காக வந்துட்டு இருக்க. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:40 ஆயிட்டு இருக்கு. ஜெமினி திரைப்படத்திலிருந்து தில்லாலங்கடியோ என்ற பாடலே நல்ல ஒரு ஆட்டத்தோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல வைரமுத்து வரிகள்ல பரத்வாஜ் இசையமைப்புல. நிகழ்ச்சியில அடுத்ததா வரவிருக்கும் பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து வலையப்பட்டி தவில என்ற பாடல் தான். நரேஷ் மற்றும் உஜயன் மற்றும் மதுமிதா குரல்ல நான் முத்துக்குமார் வரிகளா யாரும் இசையமைப்புல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

வரவிருக்கும் பாடல் ஆடுகளம் திரைப்படத்துல இருந்து யாத்தே யாத்தே என்னாச்சோ, இந்த பாடல கேக்குறவங்களுக்கே என்னாச்சோ அப்படின்னு சொல்லி தான் பாக்கணும். அவ்வளவு ஒரு வாய்ப்பான ஒரு சாங் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் குமாரனுடைய வரி குரல்ல அவருடைய இசையமைப்புல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இதனால் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 8:53 ஆயாச்சு. ரஷ்யா ரெயின்போனுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக அன்னியன் திரைப்படத்திலிருந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா என்ற பாடல், லெஸ்லி லேவிஸ் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மாயா, வசுந்தரா தாஸ் குரல்ல, ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசைப்பில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியில உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு அடுத்ததா 10:02 கெட் செட் கோல மீண்டும் உங்களோட வந்து இணையறேன். திஸ் இஸ் மீ உங்க பவானி சைனிங் ஆஃப். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

0: ஸ்டுடியோ நிபுணர் இங்க எல்லாமே சமதோலு.
1: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் Rainbow Rap.

மேற்கு வடக்கு தெற்கென திசையில இருந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் எ வெரி ஹாப்பி சனிக்கிழமை. உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. பாட்டு வருதாமா இல்ல அந்த படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. வெங்கட் பிரபு மற்றும் சித்ரா சிவராமன் இணைந்து பாடிய பாடல் பாவஜியோட வரிகள் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் மத்தியான பொலினால எங்கேயெல்லாம் சமதோடு

Rainbow Rap. Rainbow Rap.

0: சோழர்களே, நேரம் சரி 9:10 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். பீட் வந்து போட்டாலே நம்ம கால்கள்லாம் வந்து எப்பவுமே நடனம் அப்படின்னு நடனமாட ஆரம்பிச்சிடும். ஆனால் ரொம்பவே வந்து முக்கியமான நேரத்தில் வந்து நம்ம வந்து பாடலாமா வேணாமான்னு யோசிப்போம். அது நம்ம முக்கியமான நேரம் அப்படின்றீங்களா? எஸ், பொதுவாக வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கணும். ஆனால் நம்ம ஆடினா யாராவது பார்த்துருவாங்களோ, பக்கதான் செய்வாங்க, பார்த்து எதாவது நினச்சிருவாங்களோ, நினச்சா நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நம்மளே கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்திருப்போம். ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. மேரேஜ் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஃபோக் சாங்லாம் போட்டு ஆடணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான பாடல் தான் வந்துட்டே இருக்கு. ஜில்லின் ஒரு காதல் திரைப்படத்திற்காக தான் சீர்காழி சிவசிதம்பரம் மற்றும் சூலூர் நாத்தில் தான் இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகள்ல ஏஆர்எம்மரோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 90.4. இங்கே எல்லாமே சமதூளு.
1: அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டும்படி தட்டுங்கள்.

0: வழினால இனி எல்லாமே தூளு.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூரல் போட்டா,

0: அப்படினால இனி எல்லாமே தூளு.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: வீட்டு போயிட்டு இங்க எல்லாமே தூங்கி ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நேரம் சரியா நிகழ்ச்சி இல்லையா அப்படின்றீங்களா? ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:20 ஆயிட்டு இருக்கு.
1: 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 பண்பலை இணை ஒளிபரப்பில் தினம்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக என்ன பாடல் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுப்பேட்டை திரைப்படத்துல இருந்தா பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. நாமுத்துக்குமாரோட வரிகள்ல யுவன் சங்கராஜோட மியூசிக்ல ஒரு பெரிய குழுவினரே சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸ்டேடியம் மக்களை ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல

தீபு மற்றும் ஸ்ரீலங்கா பார்த்த சாரதி இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகரோட மியூசிக்ல திருமலை இத்திரைப்படத்திற்காக தான் கேட்டு முடிச்சிருக்கோம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரி 9:28 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். இந்த படத்துல ஒரு சீன் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோவை பத்தி கேட்பாங்க, அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு இடத்துக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்ட்டு. அவருடனே அவங்க வீட்டு பக்கத்துல அவங்களோட நெய்பர் வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அங்க வந்து அந்த கப்பல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அவங்களை கவனிப்பாங்க. அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கடக்கடன் வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு கொடுத்து ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்து ஒரு மாதிரி ஆசையா விசாரிப்பாங்க. அவங்க அதை பார்க்கும்போது அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கிற இடம்னு சொன்னது நீங்க கரெக்ட் தான்ற மாதிரி பாத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்லயுமே நிறைய நெய்பர்ஸ் நம்ம வந்து கடந்து வந்திருப்போம். எதிர்ச்சியா போயிருப்போம், போகும்போது யோசிச்சு யோசிச்சுதான் போயிருப்போம், போலாமா வேணாமா போலாமா வேணாமா அப்படின்ட்டு. ரிலேட்டிவ்ஸோட அந்த நெய்பர்ஸ் நம்ம ஒரு இடத்துல இருந்திருப்போம், அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்திருப்போம், ஆனாலும் அவங்க ஞாபகத்துல நம்ம இருந்துட்டே இருப்போம். அந்த பக்கம் போகும்போது அவங்கள பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி அக்கம் பக்கம் இருந்தவங்க வீட்டுக்கு போகும்போது கடகடம் அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற ஏதோ ஒன்று ஆஃபர் பண்றதோ இல்லை ஏதோ ஒன்று சுட சுட செஞ்சு கொடுக்கணும்னு கொடுக்கறதோ அப்படி இல்லை இருக்க ஒரே நிமிஷம் இந்த முனை கடைக்கு போயிட்டு வந்துறேன்னு ஓடுவாங்க. ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காஃபி போடுது. இந்த மாதிரியான பீப்புள் பார்க்கும்போது ஓகே நம்மளும் அவங்க மனசுல எங்கேயோ நின்றுட்டோம், அதனால தான் இப்படிலாம் கவனிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி உள்ளுணர்வு, ஒரு சந்தோஷம், ஒரே மஜாவா இருக்க போல அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எஸ் மஜா திரைப்படம் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. அடுத்ததா சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமோட வாய்ஸ்ல கபிலனோட வரிகள்ல வித்யாசாகரோட மியூசிக்ல தான் வந்துட்டே இருக்கு மஜா திரைப்படத்திற்காக ஸ்டேடியம் மக்களை. இது ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே சமதோடு.

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

கண்ணியன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். எஸ் இந்த பாடலுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கிருப்பாங்க அப்படின்றது தெரியல. ரோடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, லாரி ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னாலே 10 வருஷத்துக்கு ஒர்க்கா அடிச்சா போதும், பட்ஜெட் ஏறிடும் அப்படின்னு யோசிப்போம். நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பாடல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து பயங்கரமான சாங் தான் வந்துட்டே இருக்கு. சிவகாசி திரைப்படம் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. திப்பு மற்றும் சோபா சேகர் இணைந்து பாடிய பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள.

0: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திற்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்ச நேரம் 9:54 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வரலாறு படைக்கணும் அப்படின்னு எண்ணுவாங்க. அப்படிதான் வந்து படைச்சது தான் கே எஸ் ரவிக்குமார் படைத்த இந்த வரலாறு திரைப்படம். அடுத்தது அந்த படத்துல இருந்தா நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. நரேஷ் மற்றும் சௌமியா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்தோட வரிகள்ல ஏ ஆர் எம்மனோட இசையில வந்துட்டே இருக்கு. இந்த பாடலுக்கு அப்புறமா 10 மணிக்கு ஒரு உலக புகழ்பெற்ற கேமோட நானும் பவானியை உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தன் இஸ்டாரா பாய் ஃப்ரம் சந்தியா.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: வணக்கம் வணக்கம் நேயர்களே. எஸ், நம்ம இணைந்திருக்கிறது கெட் செட் கோ. எஸ், நான் வந்து உங்க பவானி, அண்ட் என் கூட சேர்ந்து இந்த கேம் விளையாட உங்களுக்காக வந்திருக்கிறது
1: நான் உங்க அஜய் சந்தியா.
0: ஓகே, நம்ம ஆரம்பமே என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லி அதை அசந்து பாக்குறீங்க. சோ எஸ், நம்ம இன்னைக்கு கேம் ஷோக்குள்ள வந்து என்ன மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்து விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனி கெஸ்?
1: எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கேம் ஷோ வந்து கண்டுபிடிச்சது பவானி தான். நான் வந்து இன்னைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க கேம் ஷோ வந்து என்கிட்ட சொன்னதுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் வேணா நான் வேணா சொல்றேன். கேள்வியை நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் பவானி. ஆர்ஜே சந்தியா ரொம்ப நல்லவங்க, ஆர்ஜே சந்தியா ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க. ஆர்ஜே சந்தியாக்கு ஆர்ஜே மட்டும் தான் பண்ண தெரியும், வேற எதுவும் பண்ண தெரியாது. இதுல ஒரே ஒரு பொய் இருக்கு. ஏது
0: எல்லாமே பொய்யா இருக்கு.
1: சோ இந்த மாதிரி தான் நாங்க வந்து இன்னைக்கு விளையாடுவோம். ஆனா நாங்க வந்து பொய் என்னன்னு கேட்டோம், பட் அதுக்கு பதிலா பவானி என்ன கேக்குறாங்கன்னா உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க, நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றாங்க.
0: எஸ், இந்த கேமுக்கான நேம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பாட்டுக்குள் ஒழித்து வைத்திருக்கிறோம்.
1: பாத்தீங்களா, நான் பாத்தீங்க அதாவது விஷயத்த ஒழிச்சு வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, அது டைட்டிலேயே நான் ஒழிச்சுதாங்க வச்சிருக்கேன் அப்படின்றாங்க.
0: சோ எஸ், நம்ம மக்கள் வந்து அதை அழகா கண்டுபிடிச்சு என்ன என்ன கேமுடைய நேம் அப்படின்னு சொல்லணும். ஆஸ் வெல் நம்ம கேக்குற கேள்விக்கான பதிலையும் சொல்லிடணும்.
1: ஆல் ரைட்.
0: எஸ், அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே நமக்கு கால் பண்ணி அவங்களுடைய பதில்களை சொல்றதுக்கு 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-5-5-4 இணைப்பு என்னாக 044 என்ற என்னோட நம்ம கூட சேர்ந்து கால் பேசி ஆன்சர் சொல்லணும்.
1: ஓகே
0: ஓகே. எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக 12B படத்திலிருந்து சரியா தவறா அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சமந்தா எட்வர்ட் மற்றும் ஃபெபி மற்றும் மாதங்கி குரல்ல, வைரமுத்து வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மணிந்திருங்க. இது நமது FM Rainbow 101.4.
1: எங்கேயா சமதோடு

0: எஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களோ சந்தியா.
1: சரியா தவறா, சரியா தவறான்னு பாட்டு ஃபுல்லா டைட்டிலேயே போட்டிருக்கீங்களேவா?
0: எப்படி யோசிப்போம்ல?
1: ரைட் ரைட் ரைட்,
0: சூப்பர். சோ எஸ் நம்மளுடைய கேள்வி இன்னைக்கு வந்து சரியா தவறா நாங்க கேட்க போற மூன்று ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். அதுல எது சரி எது தவறு அப்படின்றத சரியானதை மட்டும் சொன்னா போதும், தவற நாங்களே எடுத்துப்போம். எஸ் நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம காலேஜ்லாம் அப்படியே காத்துக்கொண்டு காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் யாருன்ற ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஹலோ வணக்கம், திருத்தந்தேந்து தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார் நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள் நலம், நீங்கள் நலமா?
0: நலமே. ஓகே, நம்ம கேம் இன்னைக்கான கேம் என்னன்னு தெரியும்ல?
2: அது ஏதோ மூணு சொல் சொல்றீங்களா, அது எது சரின்னு சொல்லணுமா?
1: அது ஏதோ மூணு சொல்வீங்களா, அது சரின்னு சொல்லணுமா? ஓகே சொல்றாங்க. மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் சார், மூணுமே சரியா இருக்க மாதிரிதான் இருக்கும், ஆனா அதுல ரெண்டு தவறு. அந்த ரெண்டு தவறு நீங்க தள்ளி விட்டு அந்த ஒரு சரி என்னன்றதை எங்களுக்கு சொல்லணும். ஓகேவா?
2: சரிதான்
1: சொல்றீங்களா? இல்ல எனக்கு டவுட்டா இருக்கே.
0: மடிப்பாக்கம்ல
1: இருந்து கோபாலன். கோபாலன் சார் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிங்களா? சொல்லுங்க. ஏதோ சொன்னேன், அதான் சொல்ல அப்படின்றீங்களா? ஒண்ணு இல்ல சார், ஆக்டபஸ் இருக்குல்ல, ஆக்டபஸ் அதுக்கு வந்து மூணு இதயம் இருக்கு, தினமும் எட்டு மணி நேரம் தூங்கும், அது சிரிச்சதுன்னா நிறம் மாறிடும்.
3: ஆக்டபஸ்க்கு மூணு இதயம் இருக்குங்கிறது சரி.
1: அதுதான் சரியான விடை.

0: அப்படின்னு நீங்களும் சொல்றீங்களா?
1: இல்லையே, அது சிரிச்ச நேரம் மாறும்.
0: சிரிச்சா நேரம் மாறுமே சார். அது
2: மாறிடும்.
0: எடுத்துக்கிறோம்.
1: வணக்கம்
3: வணக்கம் மேடம். சென்னை பூந்தமல்லி கலைசாமி, இருவருக்கும் அன்பான வணக்கம்.
0: கலைசாமி சார்
3: சொல்லுங்க மேடம்.
0: ஆக்டோபஸ்க்கு மூணு இதயம் இருக்கு, ஆக்டோபஸ் தினமும் எட்டு மணி நேரம் தூங்கும், ஆக்டோபஸ் சிரிச்சா நிறம் மாறிடும், இதுல எது சரி? தமிழேந்தியும் கோபாலன் சொன்னாங்கல்ல, அதுதான் சரி. ஆக்டோபஸ்க்கு மூணு இதயம் இருக்குதான். ஆனா நம்ம கலப்பி விட்டதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ரதி பாலாஜி வந்து அது கலர் மாறிடும் நினைக்கிறேன் அப்படின்ட்டாங்க.
1: கலர் மாறிடும் சிரிக்குது அப்படின்னு சொல்லி.
0: ஆமா, கலைசாமி சார் வேற லெவல். எட்டு மணி நேரம் கண்டிப்பா அது தூங்கிரும், போய் பாத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அது என்னது 96 படம் ராம் மாதிரி கடலுக்குள்ள போய் எட்டு மணி நேரம் தூங்குறியான்னு அவனை பாத்துக்கிட்டேதான் இருக்கேன் அப்படின்னு பாத்துருக்காரு. ரைட், ஆல் ரைட். தமிழேந்தி மற்றும் கோபாலன், நன்றி நன்றி, கரெக்டான விடைய சொல்லிருக்கீங்க.
1: ஸோ எஸ், நம்ம இப்படியே தான் அந்த கேம் ஷோ வந்து ரொம்பவே ஃபன்னாக போயிட்டே இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சாங் வந்துட்டே இருக்கு, காக்க காக்க திரைப்படத்திலிருந்து என்னை கொஞ்சம் மாற்றி. இந்த கேள்வி தான் என்னை மாற்றிட்டுச்சு. அந்த மாதிரி என்னையுமே நான் கரெக்டாக தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன், சரியா இருந்த என்னையை மாற்றி விட்டுருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. திப்பு, ஷாலினி மற்றும் திம்மி அவர்கள் குரலில், தாமரை வரிகளில், ஹாரி ஜெயராஜனுடைய சேம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 91.4.
0: எங்கே எல்லாம் வயசு சமதோளு.

0: எஸ், நீயே சொல்வாயா நீயே சொல்வாயான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் பொழுது எனக்குமே க்வெஸ்சன் ஒன்னு மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. உங்ககிட்ட கேக்குறேன்,
1: என்ன என்ன பதில் சொல்வாயா? நானே சொல்லணுமா? சொல்லுங்க.
0: எஸ், உங்களுக்காகவே ஆழ்ந்து யோசித்து நான் கொண்டு வந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க என்றால், ஓகே, எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்?
1: வாவ்.
0: ஆப்ஷன் ஏ எட்டு கால், ஆப்ஷன் பி ஏழரை கால், ஆப்ஷன் பி ஒன்பது கால்.
1: எல்லாமே சரியான விடை மாதிரி இருக்கு. எது சரியான விடை என்பதை தேர்வு செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு கடினமான கேள்வி
0: கேட்டதுனால
1: எடுத்துக்கலாமா?
0: எடுத்துக்கொள்ளலாம்.
1: எனக்கு தெரிஞ்சு எட்டுக்கால் பூச்சிக்கு எட்டுக்கால் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா கேள்வியிலேயே எட்டு நீங்க சொன்னதுனால கஷ்டப்பட்டு யோசிச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சரியான பதில்.
1: ரைட்.
0: உங்களுக்காக ஆஸ்கர் அவார்டு வந்து
1: இது அந்த நிறுவனக்காரங்கள் கேட்டாங்கன்னா தேடி வந்து அடிப்பார்கள். இத்துடன் இந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு போன் நம்பரை சொல்லுங்க.
0: எஸ், சோ எஸ், நம்ம வந்து ஹெட்செட் கோ நிகழ்ச்சியில தான் விளையாடிட்டு இருக்கோம். சோ எஸ் பண்ண இந்த கேம் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். சரியா தவறா அப்படின்னு நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். நாங்க கேட்கிற கேள்விக்கான பதில் வந்து சரியான விடையை மட்டும் நீங்க சொன்னா போதும். அதுக்கு எல்லாமே நீங்க பண்ண வேண்டியது 298-60-0038 அல்லது 295-2055 என்ற எண்ணிற்கு நீங்க கால் பண்ணி எங்க கூட பேசுங்கோ. நமக்காக காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: நான் சிங்கச்சோன் சென்னை அர்க்கி நகர்ல இருந்து.
0: நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நல்லா இருக்கு மேம். இந்த பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி மைக்க சரி பண்ணுங்க மைக்க சரி பண்ணுங்க சொல்லணும். ரெண்டு பேர் பண்ற ப்ரோக்ராம்ல ஏன்னா ஒரு சில நேரத்துல ஒரு பவானி மைக் பார்த்தா உள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு.
1: பவானி வந்து அதுக்காக பிரத்யேகமா

0: பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஹாலோவா பேசுறது எப்படி
1: ஏதோ கோகுல வந்து பேசுற மாதிரி
2: தன் கைகளால் சுவாசிக்கும் இந்த மூணுல ஒண்ணுதான்
0: பாலூட்டும்
2: நல்ல கேள்வி
0: என்னது இது திமிங்கலம் சொல்றீங்களா ஓகே டால்பின்ல நீங்க எப்படி கன்ஃபியூஸ் ஆகலாம் திமிங்கலம் சொன்னா ஒரு நியாயம் இருக்கு டால்பின்ல எப்படி நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம்
2: தண்ணிக்குள்ள எப்படி பால் ஊட்ட முடியும் தண்ணி தண்ணி மிக்ஸ் ஆயிடும்ல
1: இல்ல இல்ல நான் கொஞ்சம் எனக்கு அது மனிதர்களோட ரொம்ப தொடர்பு இருக்குமா டால்பின் அதனால டக்குன்னு அது மாதிரி சொல்லிட்டேன் நான்
0: அப்படி சொல்றீங்களா சரி இருங்க நம்ம நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு வந்துரும் என்ன சொல்றாங்க
1: அப்படின்ட்டு
0: ஓகே நன்றி சார் நன்றி
2: நன்றி சார் ஓகே அடுத்த காலர் என்ன சொல்றான்னு பாப்போம் ஹலோ வணக்கம் யார் இங்க இருந்து
3: இருவருக்கும் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்
0: கண்டுபிடிச்சு
3: ஏழை முக்கா கால் ஒருவேளை சரியா இருக்குமோ சயின்டிபிக்கா ரவுண்டா எட்டு பண்ணுவாங்க
0: இருக்கும் சார் அது வந்து தேவையில்லாத வேலைங்க பாத்து கால் வந்து இடிச்சுக்கின்னு ஒரு அரை கால் உடஞ்சிச்சுன்னா ஏழரை கால் ஆயிருக்கும் ஆக்சுவலி பாக்க போனீங்கன்னா எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் தூசி தும்பேதையா ஒட்டிட்டு இருந்தா பாக்க ஒன்பது கால் இருக்க மாதிரியே இருக்கும் அது வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லணும் நான் அதனால ரொம்ப டைம் எடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் வேற போன் பண்ணி கேட்டு சொன்னேன்
2: முட்டையிடும் கைகளால் சுவாசிக்கும் இந்த
3: தண்ணிக்குள்ள
0: பாலூட்டும்
3: என்ன
0: சொல்றாங்க
4: மூணு
0: வாக்கியம் சொல்லுவாங்க சார் அவங்க மூணு வாக்கியத்துல ஏதோ ஒண்ணுதான் சரி அந்த சரியானது எதுன்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்
4: மூணு வாக்கியம்
0: மூணுக்குள்ள ஒண்ணு அந்த ஒண்ணு எதுன்றதை சொல்லுங்க
2: அதுவும் சரியானதா இருக்கணும் கைகளால் சுவாசிக்கும்
4: என்ன
0: விடை அப்படின்றத சொல்லுவோம் ஷோ தொடர்ந்து கேளுங்க
2: ஹலோ வணக்கம் யார் இங்க இருந்து
5: வணக்கம் இருவருக்கும் காலை வணக்கம்
0: காலை வணக்கம் யாரங்க வந்து பேசுறீங்கம்மா
5: சென்னை பெரும்பாக்கம் வனஜா
0: வனஜாமா கேட்டிங்களா
5: நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க
0: நான் கூட சூப்பரா இருக்கேன்மா சாட்டர்டே வந்தா நாங்க சூப்பரா ஆயிடுவோம்
5: ஒரு பாலூட்டி அது வந்து முட்டை போடாது மேடம் குட்டி தான் போடும் அது வந்து நம்மள நம்மள மாதிரி தான் அது
0: மீன் எப்படி முட்டை போடும்

0: பேசுறீங்க சார்?
1: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார்
2: கைகளால் சுவாசிக்கும் இந்த மூணுல
0: ஒண்ணுதான். ஓகே சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி நன்றி சார், நன்றி
2: நன்றி சார்,
0: நன்றி நன்றி.
2: சோ எஸ், நம்ம வந்து காலேஜ்லாம் வந்து ரொம்பவே அதிகமா தங்களுடைய பதில்கள்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நிறைய பேர் வந்து கொஞ்சம் கிளம்பிட்டாங்க, பட் எது சரியான விடை அப்படின்றத இப்ப சொல்லிடலாம். நீங்களே சொல்லுங்க சரியான விடை என்னன்னு சொல்லுங்க.
2: அதாவது டால்பின் ஒரு பாலூட்டி.
0: பாலூட்டி என்பதுதான் சரியான விடை. அது குட்டி தான் போடும், அது பாலூட்டும் தான். சோ இந்த சரியான விடை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிங்கச்சோழன், சந்திரசேகரர், வனசா வீட்டுல இருக்கக்கூடிய ரித்திகா, அதாவது அவங்களோட பொண்ணு, இவங்களா தான் சரியா சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் அப்படி குழப்பி விட்டோன்னு குழம்பி போனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் முருகன். ஆமா, அது கையில தான் சுவாசிக்கும் அப்படின்ட்டாரு. ஒருவேளை அது வித்தியாசமான பிராணியா இருக்கும் அப்படின்னு அவரே நினைச்சிட்டாரு போல. பாபு சார் வந்து மீனுக்கு எப்படி பால் ஊட்டும் சரி முட்டைன்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு டிஃபரெண்டா சொல்லிருக்காரு. பட் அட்டெம்ட்க்கு நன்றி சார்.
2: சோ எஸ், நம்ம வந்து இது போல இன்னுமே சுவாரஸ்யமான நம்ம கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருப்போம். அதுல இப்போ நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். அதை தொடர்ந்து பச்சை கிளி முத்துச்சரம் என்ற திரைப்படத்திலிருந்து கரு கரு விழிகளால் என்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு மனிதர்கள் அளித்த நமது எஃப்எம் ரெயின்போ 101.4
0: எங்க எல்லாமே சமதோல.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 10:35 ஆயிட்டிருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில சரியா தவறான கேம் ஷோ தான் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். வித் மீ உங்க பவானி அண்ட்
1: ராஜசேகர் மேடம்
2: இடது
1: பக்கத்துல இருக்கு. இதயம் வந்து ஒரு நாளுக்கு 100,000 முறை துடிக்கும். இதயம் தூங்கும் போது துடிக்கிறது வந்து ஸ்லோ ஆயிடும்.
2: கடைசியில என்ன சொன்னீங்க?
1: தூங்கும் போது இதயம் துடிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். ஃபாஸ்டா
2: இருக்காது.
1: எது சரியான விடை சொல்லுங்க?
2: சரியான விடை தூங்கும் போது ஆகாது.
1: ஆகாதுன்றதை சொல்லலையே. நான் சொன்ன 3 லைன்ல எது சரியான விடை சொல்லுங்க? இதயம் இடது பக்கத்துல இருக்கும். இதயம் 100,000 முறை துடிக்கும். இதயம் தூங்கும் போது வந்து மெதுவாக துடிக்கும்.
2: தூங்கும் போது மெதுவாக துடிக்காது.
1: ஏங்க, நான் துடிக்கும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க துடிக்காதுன்னு
2: சொல்றீங்க. துடிக்கும் துடிக்கும்ன்றீங்கல்ல.
1: அதாவது 100,000
2: வரை துடிக்கும். நீங்க மூணாவது வந்து தூங்கும் போது
1: துடிப்பது மெதுவா இருக்கும் அப்படின்னு இதயம் உடல்ல வந்து இடது பக்கம் தான் இருக்கு. சூப்பர் சார், நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: காலை வணக்கம் பவானி மேடம், சந்தியா மேடம்.
1: காலை வணக்கம், யாரங்க பேசுறீங்க சார்?
3: ராயப்பேட்டை வெங்கட்.
1: வெங்கட் சார் எப்படி இருக்கீங்க?
3: ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சனிக்கிழமை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலாம் மறந்துட்டு லேட்ல வந்துட்டீங்க. சூரியன் முடிய
1: மதுரை சார், கிழக்குல உதிச்சாலும் மேற்குல வந்து மறைஞ்சுதான் ஆகணும். திரும்ப கிழக்குல வரணும், அதனால மாறி மாறி தான் வரணும்.
3: ஒரு கோடி பேருக்கு 2 வந்து வலது பக்கம் இருக்கும்.
1: 1 கோடி பேர்ல 2 பேருக்கு வலது பக்கம் இருக்குமா?
3: இருக்கும். அதனால நான் வந்து உங்க ஸ்டேட்மெண்ட் 1 தான் ஓவரால் யுனானிமஸ்லி வந்து கரெக்ட். வந்து நம்பர் 1 தான், ஆனால் அதுல ஒரு எக்ஸெப்ஷன் வலது பக்கம் இருக்கவங்களும் இருக்காங்க.
1: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் வணக்கம் மேடம், சந்தியா மேடத்துக்கும் பவானி மேடத்துக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
4: பார்த்திபன் நலமறைக்கீங்களா மேடம்?

0: பண்ணலாம் சார், சூப்பரா இருக்கும். கேட்டீங்களா?
1: ஒருவாட்டி க்வெஸ்சன் கொடுங்க மேடம், லைன் போட்டிருந்தேன். சொல்லுங்களேன்.
0: ஓகே. இதயம் உடல்ல இடது பக்கத்துல மட்டுமே இருக்கும். இதயம் ஒரு நாளுக்கு 1,00,000 முறை துடிக்கும். இதயம் தூங்கும் போது மெதுவாக துடிக்கும்.
1: நன்றி
0: நன்றி. ஓகே, அடுத்த காலர் என்ன சொல்றாங்க பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
0: ஹேமலதாமா, சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருமே.
2: அருமையா இருந்தது. வணக்கம் சென்னை.
0: இதயம் வந்து உடலில் இடது பக்கத்தில் இருக்கும். இதயம் ஒரு நாளில் சுமார் 1,00,000 முறை துடிக்கும். இதயம் தூங்கும் போது துடிப்பது மெதுவாக இருக்கும்.
2: இல்ல, அது ரெண்டுமே தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் மாறி வரும். 1,00,000 தடவை இல்ல, மேல இருக்கும் கீழ இருக்கும்.
0: பாட்டு கேக்குற மாதிரி ஷோவு கேட்டுட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேரும்.
2: ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ மேம். யோசிக்க வைக்கிறீங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: நலம் தானே?
0: நினைக்கிறீங்க? ஏன்னா பொதுவா நம்ம பாக்குற திரைப்படங்கள்லயோ சீரியல்கள்லயோ வெங்கட் சார், அப்புறம் ஹேம்லதா மேம், இவங்க எல்லாம் வந்து இடது பக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி இடது பக்கம், சென்டர் கலந்து இடது பக்கம். இனிமே நீங்க சிபிஆர் யாருக்கா பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா லெப்ட் சைட்ல போய் பிரஸ் பண்ணக்கூடாது, சென்டரா வச்சு பண்ணுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜசேகரும் பார்த்திபனும் என்ன நான் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறோம், இதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும். அது ரெஸ்ட் எடுத்தா நம்ம ரொம்ப ரெஸ்ட் எடுத்துருவோம் சார், தப்பு.
3: ரெஸ்ட் இன் பீஸ்
0: ஆயிடுவோம், மெதுவா துடிக்கிட்டோம் பொறுமையா அப்படின்னாரு. அந்த மெதுவான்றது வேற, அதாவது ஜென்ரலா இப்ப நம்ம ஓடுறோம், தப்ப தப்பான்னு ஓடுறோம்னா அப்ப ஹெவியா துடிக்கும், ஆனா மெதுவானா துடிக்காது, அது நார்மல் தான். ஆக்சுவலி சரியான விட எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம் ஒரு நாள்ல சுமார் 1,00,000 முறை துடிக்கும். 1,00,000 முறை துடிச்சிரும். அது மேபி நீங்க ஒர்க் அவுட் பண்றதையோ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு வருமா தவிர அதுக்கு கீழே வராது. சுமார் 1,00,000 முறை துடிக்கும் என்பதே சரியான விடை.
3: ஐயோ, இதுக்கான ஆன்சர் யாருமே சரியாக சொல்லவில்லையே.
0: அது ஏன் சொல்லல அப்படின்னா, அந்த இடது பக்கத்துல எல்லாருமே வந்து ஆமா இடது பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு
3: மாட்டிக்கிட்டாங்க. அறிவு உங்களுக்கு எப்படி ஐயா?
0: அது வந்து ஒன்ஸ் அபான் அ டைம் நான் சயின்ஸ் கிளாஸ் படிக்கும் போது என்னோட மேம் இது சொல்லி கொடுத்தாங்க.
3: அப்ப நீங்க தூங்காம இருந்தீங்க
0: மேபி. இப்ப சயின்ஸ் மேம் கேட்டிருப்பாங்க, சயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மூஞ்சே பாரு.
3: நம்ம நிகழ்ச்சியில இதே மாதிரி பண்ணா நம்ம வந்து கேம் விளையாடிட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில இப்ப ஒரு குட்டி பிரேக்கா நம்ம வந்து ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாம். வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படத்துல இருந்து மஞ்சள் வெயில் என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன், விஜய் மற்றும் நக்குல் குரல்ல தாமரை வரிகள் ஆரிஸ் ஜெயராஜ். சிம்பிள் கேட்டு மறந்துருங்க. இது நமது FM 101.4
0: இங்கே எல்லாமே சமதோளு.

0: வெல்கம் பேக் மக்களே. எஸ் நம்ம இணைந்திருக்கிறது கெட் செட் கோ நிகழ்ச்சியில. சரியா தவறா கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். வித் மீ உங்க பவானி அண்ட் வித் மீ ஆர்ஜி சந்தியா. ஆஹா, ஆர்ஜி சந்தியா அக்கா. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம யோசிச்சு நான் உங்களுக்காக இன்னொரு கேள்வி கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல நீங்கள் தயாரா? என்ன சந்தியா, சொல்றீங்களா?
1: எஸ் கண்டிப்பாக.
0: எஸ் உங்களுக்கான இந்த கேள்வி: யானையால் குதிக்க முடியும், யானையால் பறக்க முடியும், யானையால் பிளிற முடியும். இந்த மூணுல ஒண்ணுதான் கரெக்ட்.
1: யானையால் குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் என்ன சொன்னீங்க? யானை வந்து பறக்கும், மேபி அதுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான விங்ஸ் கிடைச்சா பறக்கும். என் கனவுல பறந்திருக்கு. மூணாவதா சொன்னது யானை வந்து பிளிரும் அப்படின்னு. ஓகே, இது வந்து ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால ஐ கோ வித் பிளிரும்.
0: பிளிரும், அருமை. இப்படி ஒரு அறிவாளியான பிள்ளையை எங்க மத்தியில வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா, பெருமையா இருக்கு.
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, இப்ப நம்மளுடைய காலர்ஸ்க்கான ஒரு சூப்பரான கேள்வி வந்து வந்துட்டே இருக்கு. எஸ், நம்ம காலர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: பேசுறேன்
0: மேடம்.
1: சூப்பரா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன் சார்,
0: சூப்பரா இருக்கும்.
1: நலமா இருக்கும் சார், ரெண்டு பேருமே.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது. எவ்வளவு நேரமா போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ரிங்கு போது எடுக்க மாட்டேன்றீங்க, பாட்ட போட்டுறீங்க.
1: ஏன் பவானி இப்படி பண்றீங்க?
0: மன்னிச்சு.
1: ரைட் ரைட், நன்றி சார், நன்றி.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
2: கேளுங்க.
0: ஓகே, கங்காரு பின்னோக்கி எளிதாக நடக்காது. கங்காரு நீரில் வாழும். கங்காருவுக்கு ரக்கைகள் உள்ளன. இந்த மூணுல ஒன்னு கரெக்ட்
2: சொல்லுங்க
1: பாக்கலாம். பண்ணுமே சார், நீச்சல் அடிக்குமே, நம்ம பார்த்தது இல்லையா?
2: நீச்சல் அடிக்காம
1: பாத்தேன் சார, அடிச்சு சார்.
2: போடுது மேடம்.
1: அப்படி சொல்றீங்களா? தாவி தாவி தான் போகுது.
0: நான் பாத்திருக்கேன் சந்தியா.
1: ஆஹா, பவானி பாத்தீங்களா? ஆஸ்திரேலியா போய் பாத்துட்டு இருக்காங்க.
2: கங்காருக்கு பை இருக்கா? அதுல குட்டி வந்து பைக்குள்ள நின்னுக்கிறோம்.
1: ஓ ஓகே, இப்ப சரி. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல எது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க,
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: கங்காரு பின்னோக்கி எளிதாக நடக்காது, கங்காரு நீரில் வாழும், கங்காருவுக்கு ரக்கைகள் இருக்கு.
2: பின்னோக்கி நடக்கும் மேடம்,
1: பின்னோக்கி நடந்துரும், நடந்துரும். ஓகே, அப்படி சொல்றீங்க.
0: அப்படி ஆனா நான் கேட்ட கேள்வி பின்னோக்கி எளிதாக நடக்காதுல சொன்னேன்.
2: ஆமா, பின்னோக்கி நடக்காது, முன்னால தான் போவோம்.
1: ஓகே, அவர் அதை தான் சூஸ் பண்றன்றத சொல்ல வராரு. ஓகே, நன்றி சார், நன்றி. ஷோ தொடர்ந்து கேளுங்க, அடுத்த நேர எதை கெஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி.
2: ரைட், ஓகே, நன்றி.
0: ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
3: ஹலோ,
1: நம்ம குரல் நம்மளே கேக்குறோம். ஹலோ,
0: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடில இருந்து ஹரி பேசுறேன் மேடம். நலமா இருங்களா இருவரும்?
1: சூப்பரா இருக்கும் சார்.
0: ஓகே,
3: பேக்கேஜ்ல வெரி சூப்பர் மேடம், கால் பண்றீங்க.
1: நன்றி, நன்றி சார், நன்றி, நன்றி.
3: பாட்டு சூப்பரா அழகா போறீங்க.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார்,
1: தேங்க்யூ சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: சொல்லுங்க.
0: சரியான பதில நீங்க தான் சொல்லணும். கங்காரு பின்னோக்கி எளிதாக நடக்காது, ரெண்டாவது கங்காரு நீரில் வாழும், கங்காருவுக்கு ரக்கைகள் இருக்கு.
1: மூணுமே சரியா இருக்க மாதிரியே இருக்கே.
3: நான் கங்காரு ஆஸ்ல போய் பார்த்ததே இல்ல.
1: ஓகே
3: மேடம், எளிதில் பின்னோக்கி நகர சொன்னீங்களா? அதான் முன்ன நினைக்கிறேன்.
1: அப்படி நினைக்கிறீங்க? ஓகே ஓகே
0: ஓகே,
1: நன்றி, நன்றி.
0: நம்ம அடுத்த காலர் கிட்ட போய் பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
1: கலாமா.
0: நலமா?
1: சூப்பரா இருக்கும்மா, சூப்பரா இருக்கும். நிறைய பேர் லைன்ல இருக்காங்க போல, அதனாலதான் அப்படி இருக்கு.

0: நீங்க கேட்டிங்களா உங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே?
1: கங்காரு பின்னோக்கி எளிதாக நடக்காது, கங்காரு நீரில் வாழும், கங்காருக்கு ரெக்கைகள் இருக்கு. கண்டுபிடிங்க.
2: கங்காரு வந்து பாறை வந்து நடக்கும், தண்ணியில நடக்காது.
0: எங்க போய் நடக்கும்?
2: பாலைவனத்துல.
0: பாலைவனத்துலதான் நடக்கும் பவானி.
3: பின்னோக்கி எளிதாக நடக்காது, கங்காரு நீரில் வாழும், கங்காருக்கு ரெக்கைகள் இருக்கு. இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுதான் சரியானது.
0: ஏதோ ஒண்ணு சரியா இருக்கு, அது என்னன்னு
2: கண்டுபிடிங்க.
3: ரெக்கைகள் இருக்கும் தான்
0: இருக்கும் அவங்க சொல்லிருக்காங்க. அவங்க சொன்ன மூணை வந்து நீங்க மாத்த கூடாது. அந்த மூணுல எது சரியானது அப்படின்றத நீங்க சொல்லணும்.
2: அடுத்து
0: சொன்னது
3: பணிவான
4: காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாடியிலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன். கங்காரு எளிதில் பின்னோக்கி நகராது, என நீரில் வளைத்தன் இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருக்குங்க.
0: ரங்கசாமி சார் ரொம்ப தெளிவா இருக்காரு. நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
3: ஓகே, நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம் யார் எங்க இருந்து?
5: காலை வணக்கம் இருவருக்கும்.
3: காலை வணக்கம், தங்கள் பெயர், எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
5: ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் சார், கேள்வி கேட்டீங்களா?
5: கங்காரு நீர்ல வாழும் பொறுத்த வரைக்கும்.
0: நீர்ல வாழும் அப்படின்றீங்க. ஓகே, சூப்பர் சார்.
3: அருமை அருமை, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
5: ஓகே,
3: தேங்க் யூ. நம்ம அடுத்த காலை கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
6: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்,
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், சொல்லுங்க.
6: எனக்கு ஒரு தடவை சொல்லுங்க மேடம், லைன் பிடிச்சிருக்கு.
3: கங்காரு பின்னோக்கி எளிதாக நடக்காது, கங்காரு நீரில் வாழும், கங்காருக்கு ரக்கைகள் இருக்கு.
6: அதாவது கங்காருனா முன்னாடி தான் நடக்க முடியும், பின்னாடி நடக்கவே முடியாது.
0: அதுதான் அந்த ஸ்டேட்மென்ட்ட தான் நீங்க சாய்ஸ் பண்றீங்க.
6: ஆமா.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி.
3: ஓகே, சோ எஸ், நம்ம காலர்ஸ்லமே நம்மளுடைய கேள்விக்கு வந்து பதில் சொன்னாங்க. இதுல எது சரியான பதில் அப்படினு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தியா, நீங்க சொல்லுங்க எது சரியான பதில்.
0: என்ன கேட்டிங்க அப்படினா, கங்காரு வந்து பின்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகும், எளிதா நடக்க முடியாததால. ஏன்னா அது முன்னாடி குச்சி குச்சியே பழகிருச்சு, ஃப்ரண்ட்ல வெயிட் வேற வச்சிருக்கு, அது பேபி வேற. அதனால பின்னோக்கி போறது கொஞ்சம் கஷ்டம். அது அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சாய்ஸ் பண்றேன்.
3: எப்படி இப்படி ஒரு அறிவு? ஓ மை காட், நான் வைக்கிறது பூராமே வேட்டு தாண்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது பூராமே கரெக்ட் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளவு பக்காவா சொல்றீங்க, ரொம்ப சூப்பர்.
0: நன்றி நன்றி.
3: இந்த கேள்விக்கு நம்ம காலேஜ் யாரெல்லாம் சரியான பதில் சொன்னாங்க?
0: ஒருத்தர் கால் பண்ணார்ல, அவர் சரியான விடைதான் சொன்னாரு. என்ன மணிக்கவும் அந்த பேர் டக்குன்னு மைண்ட்ல வரல. அடுத்ததா ஹரி வந்து கால் பண்ணாரு, அவரும் கரெக்டா தான் கெஸ் பண்ணாரு. கலா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, நீ சொன்னதுல இது தப்பு, நீ சொன்னதுல நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்களால கெஸ் பண்ண முடியல. ரங்கசாமி சார் அவர் வந்து கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்காரு. சண்முக சுந்தரம் அவரும் கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்காரு. நம்ம வந்து குழப்பி விட்டு கரெக்டான வேலை யார்கிட்ட பாத்திருக்கோம்னா, ரங்கராஜன் சார் கிட்ட தான். ஆமா, அது ஒருவேளை நீர்ல வாழ்மோ அப்படின்னு அவரே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இப்ப வந்து ஷோ கேட்டு நம்மள வந்து திட்டுவாரு, பத்தியா என்ன கன்ஃபியூஸ் பண்ணிருச்சுங்க, நான் கரெக்டாவே ஆன்சர் சொல்லிருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. ஓகே, ஆல் ரைட், எல்லா நேயர்களுக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த ஒரு மணி நேரம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா போச்சு அப்படின்னு
3: போச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலா நம்மளுடைய நிகழ்ச்சியில வரவேற்கிறது வித் லவ் திரைப்படத்துல இருந்து மறந்து போச்சே. எஸ் மறந்து போச்சு, எல்லா சோகங்களும்
0: எல்லாருக்கும் வந்து மறந்து போச்சுங்க அப்படின்ற மாதிரி. எஸ் பவானி சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே மறந்து போச்சுங்க, ரொம்ப ஜாலியா போச்சுங்க ஷோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
3: அந்த சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு மகிழ்ந்துருங்க. இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இத்தனை நானுமே இந்த ஷோல இருந்து உங்க இடத்துல இருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில மீண்டும் வந்து சந்திக்கிறேன்.
0: ஆல் ரைட், நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
3: மறந்து போ.

0: வரமாய் வேண்டும். இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை நாளை மறுநாள் முதல் 45 நாட்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. 11:03 ஆயிட்டு இருக்கு, நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியில பியூட்டிஃபுல்

ஆன சாங்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாடல் கேட்க தயாரா இருங்க. நிகழ்ச்சியில முதல் பாடல் 180 திரைப்படத்திற்காக தான் வந்துட்டே இருக்கு. கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மேனன் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோளு.

ஸ்வேதா மோகனோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸில் ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். எஸ், ஸ்வேதா மோகன் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த நனக்கே வந்து லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த லிரிக்ஸ் வந்து நான் மொத்தமாக பாடியே காட்டினாங்க. அந்த நன அந்த வார்த்தைக்குள்ளே அத்தனை வார்த்தைகள், அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு லிரிக்ஸாக இருந்தது. ஆனால் ஏதோ சம்ஹவ் வந்து ஃபைனலாக வந்து இந்த நன அப்படின்னே போயிடலாம், சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்ருக்காங்க. பட் அந்த வருஷனும் சூப்பராக தான் இருந்தது. எஸ், திரைகானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் தான் வந்துட்டே இருக்கு, எங்கேயும் எப்போதும் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த பாடலை சின்மயி மற்றும் சத்யா இணைந்து பாடியிருக்காங்க. நாமத்துக்குமாரோட வரிகளில் சத்யாவோட மியூசிக்லேயே வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதோளு.

கோ படத்துல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் மற்றும் சின்மயி இணைந்து பாடிய பாடல். விவேகாவோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல. இந்த மாதிரி சில சாங்ஸ்லாம் கேட்கும் போது நமக்கு அப்படியே வந்து ஒரு பிளசண்டாக ஃபீல் ஆகும்ல. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம், கேட்கவும் போகிறோம். சைந்தவியோட வாய்ஸில், நாமத்துக்குமாரோட வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில், தெய்வ திருமகள் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ 104.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: இன்னா வெயிலு.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து
4: வச்சுட்டேன். துருப்பிடிச்சு இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது, சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
8: போட்டா ஒரு மழை துளி என்னை
7: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: ஸ்டுடியோ கிளப்ல நேரம் சரியா 11:50 ஆயிட்டு இருக்கு. திரைக்கானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக காவலன் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த பாடலை சுச்சித்ரா மற்றும் கார்த்திக் இணைந்து பாடியிருக்காங்க. வித்யாசாகரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு ஸ்டேடியம் மக்களை. இது ரெயின்போ எஃப்எம் என்ன போலினால இங்க எல்லாமே சமதுள.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் குலநரி கூட்டம் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. கார்த்திக் மற்றும் சின்மயி தான் இணைந்து பாடியிருக்காங்க. நாமத்துக்குமாரோட வரிகள்ல செல்வ கணேஷோட இசையில. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சபதோடு.

0: இன்று நாம் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: ஐயோ, அவங்களை கூப்பிடுறா.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல்ட் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கியிருக்கும் நிலையில் புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளது. புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். பழனி தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை நாளை மறுநாள் முதல் 45 நாட்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: இன்று நாம் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டமானது அறிவியல் சார்ந்த உள்ளீடுகளின் அடிப்படையில் வேளாண் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்த்து நீடித்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்துதல், பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளல் மற்றும் பாதுகாப்பான உணவினை உண்டாக்குதல் போன்ற இலக்குகளை எட்டுவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பது மற்றும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் முதலீட்டு செலவுகளை குறைப்பது போன்ற அம்சங்களும் இந்த திட்டத்தின் வாயிலாக ஆலோசிக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை என்பது வேதியியல் உள்ளீடுகள் இல்லாத ஆரோக்கியமான வழிகளை கையாள ஊக்கமளிக்கிறது. கால்நடைகளும் கூட உள்ளூர் வகைகளாக இருப்பதை வலியுறுத்துகிறது. அதனோடு கூடவே ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் பல்வகைப்பட்ட பயிர் அமைப்புகளை உருவாக்கி ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. அதாவது, இந்தியாவின் பாரம்பரிய அறிவாற்றலால் பின்பற்றப்பட்டு வரும் முறைகளை கடைபிடிக்க இந்த திட்டம் கூறுகிறது. மண், நீர், நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள், பருவநிலை மற்றும் மனித தேவைகள் என அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்வதைத்தான் இயற்கை சூழல் அமைப்பு நமக்கு எடுத்துரைக்கிறது. இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டமானது கடந்த 2024 மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. இதற்கென 2481 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1 கோடி விவசாயிகளாவது ரசாயனங்கள் இல்லாத வேளாண் முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து சுமார் 7.5 லட்சம் ஹெக்டேர் நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கென 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர், உயிர் உள்ளீடு வள மையங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இதன் வாயிலாக 70,000 மேற்பட்ட கிருஷி சகிகளை பயிற்றுவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டும் வருகிறது. மாதிரி வயல்களை உருவாக்கி அதன் மூலம் செயல் விளக்கம் அளித்து அறிவு பகிர்வை உண்டாக்கி வருகிறது மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலவாழ்வுத்துறை அமைச்சகம். இது போன்ற முறைகளால் வெளிசந்தைகளிலிருந்து வேதியியல் பொருட்களையும் ரசாயன உரங்களையும் வாங்கும் செலவுகள் வெகுவாக குறைகிறது. இது போன்ற மாற்று நடவடிக்கைகளினால் மண்ணின் சூழல் அமைப்பு ஆரோக்கியமாகவும் பல்லுயிர் பரவல், பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் தன்மையும் நன்றாக அதிகரிப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதன் மூலமாக சத்தான ரசாயனங்கள் இல்லாத உணவு தயாரிப்பை உருவாக்க முடிகிறது. உண்மையில் இந்த திட்டமானது இந்திய பாரம்பரிய அறிவை நவீன அறிவியல் சார்ந்த நடவடிக்கைகளை உள்ளடக்கி நீடித்த எதிர்காலத்தை உருவாக்க முற்படுகிறது. இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இதில் இணைந்துள்ளனர். 1,100 மேற்பட்ட மாதிரி வயல்கள் உண்டாக்கப்பட்டுள்ளன. 800 அதிகமான பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனை செய்து வரும் விவசாயிகளுக்கு எளிமையான சான்றளிக்கும் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரே போன்ற தேசிய அடையாளத்தின் கீழ் தங்கள் இயற்கை பொருள்களை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு மாற விரும்பும் விவசாயிகளுக்கு தேவையான ஆதரவும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை செய்வதற்கு விவசாயிகளிடத்திலும் சமூக உறுப்பினர்களிடத்திலும் அதற்கான மனமாற்றம் வர வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு அதிகப்படியான அறிவுசார் உள்ளீடுகள் தேவை என்பதால் வயல்களில் நேரடி வகுப்புகள் உண்டாக்கி விவசாயிகளின் சந்தேகங்கள் தீர்க்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மையை பழகி வரும் விவசாயிகள் தங்கள் அனுபவத்தை பிற விவசாயிகளிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். இதனால் நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் உண்டாகின்றன, அதற்கு இயற்கையாகவே என்ன தீர்வுகள் உள்ளன என்பதையும் தெரிந்து கொள்கின்றனர். அந்தந்த பகுதிகளில் உள்ள பருவநிலைக்கேற்ப விளைபொருட்கள் உருவாக்குவது குறித்தும் அவர்கள் அறிந்து கொள்கின்றனர். மேலும் இயற்கை உரங்கள் தயாரிப்பு, பல்வகை பயிர்களை பயிரிடும் முறைகள், உயிர்பொருள் மூடாக்கு ஆகியவற்றை உருவாக்குவது என பலவற்றையும் தெரிந்து கொள்ள வழி செய்கிறது. இத்திட்டத்தின் வாயிலாக அதிகம் பயனடையும் மாநிலங்களின் வரிசையில் ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், ஹிமாச்சலம், குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளன. இதுவரை இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டம், நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் என்ற மத்திய அரசின் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. நேயர்கள் இணைவது இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில என்ன பேச போறோம் அப்படின்னா, உறவுகளின் வேறாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு தாங்க. அந்த அன்போட முதல் வரிகள் வந்து பெற்றோர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அதே வீட்டில், ஒரே வீட்டில், ஒரே குடும்பமாக வளர்ந்தாலும் கூட இன்னைக்கு பல வீடுகளில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த புரிதலில் ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்குது. அது அன்பு இல்லை அப்படிங்கிறதுனாலன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த புரிதலில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைய இளைஞர்களும் பெற்றோர்களுடனான அவர்களின் புரிதலும். நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை இதை பத்தி என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298-6-00-38 அல்லது 298-5-2-05-54 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். எண்கள் மீண்டும் ஒரு முறை 298-6-00-38 அல்லது 298-5-2-05-54. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு அழகான ஒரு பாடலோட ஸ்டார்ட் பண்ணலாம். அபியும் நானும் திரைப்படத்திற்காக கைலாஷ் பாடியிருக்கக்கூடிய பாடல், வித்யாசாகரின் இசையில்.

0: இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். ஸோ இளைஞர் உலகத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைய இளைஞர்களும் பெற்றோர்களுடனான அவர்களின் புரிதலும், இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்த்துடுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா, சொல்லுங்க சசிகலா.
1: இன்னொரு முறை டாபிக் சொல்லுங்க.
0: இன்றைய இளைஞர்களும் பெற்றோர்களுடனான அவர்களின் புரிதலும்.
1: சில எல்லா பிள்ளைங்களையும் குறை சொல்ல முடியாது மேடம். சில பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, பெற்றவங்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. சில பிள்ளைங்க புரிஞ்சு நடந்துக்கிறது இல்லைன்னு தான் சொல்லுவேன்.
0: புரிஞ்சு நடந்துக்கிறது இல்ல, அது ஒரு வயசுக்கு அப்புறம் சரியாயிடும் இல்லையா?
1: ஆமா, சரியாயிடும். ஆனா வந்து மாறுறவங்களும் இருக்காங்க, மாறாம புரிஞ்சிக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாமா. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைங்க அவங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமும் கூட இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாமா. நன்றிமா. ஒவ்வொரு பெற்றோருமே தங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும், ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறத தான் விரும்புவாங்க. அவங்களோட கண்டிப்பாக இருக்கட்டும், அறிவுரையாக இருக்கட்டும், அக்கறையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு அவர்களுடைய அன்போட ஒரு வெளிப்பாடு அப்படின்னு தான் நாம் பார்க்குற நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: பெருமாள்பட்டிலேருந்து ஜெயலட்சுமி பேசுகிறேன். என்ன டாபிக்மா?
0: இன்றைய இளைஞர்களும் பெற்றோர்களுடனான அவர்களின் புரிதலும்.
2: தலை சரியா இருந்தா பிள்ளைங்க சரியா இருக்கும்.
0: சோ பெற்றோர்கள் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க?
2: பெற்றோரோட டாடி தான் சரியா இருக்கணும் முதல்.
0: டாடி
2: சரியா இருந்தானா பிள்ளைங்க சரியா இருப்பாங்க.
0: ஓகேமா ஓகேமா. நன்றிமா.
2: நன்றிமா.
0: ஸோ பல பெற்றோர்கள் பார்த்தோம்னா தங்களோட கனவுகளை விட்டு கொடுத்து, அதாவது ஒரு குழந்தை, ஒரு தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும். அதே கப்பலுக்கு ஒரு குழந்தை வந்தாச்சு அப்படின்னா அந்த குழந்தையை ஒட்டியே, அந்த குழந்தையை சுற்றி சுற்றியே நிறைய பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையே அதை நோக்கி தான் போகும் இல்லையா? ஸோ பல பெற்றோர்கள் நான் சொன்ன மாதிரி தங்களுடைய கனவுகளை விட்டு கொடுத்து தான் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக உழைக்கிறாங்க. ஒரு தந்தை பார்த்தோம்னா தன்னோட ஆசைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு குழந்தையோட கல்வி, அந்த குழந்தைக்கு நாளைக்கு நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தை படக்கூடாதே அப்படின்னு நினச்சி தான் அவர்களுடைய சேமிப்பு எல்லாமே அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. கலா சொல்லுங்கம்மா. இன்றைய இளைஞர்களும் பெற்றோர்களுடனான அவர்களின் புரிதலும், இதுதான் இன்னைக்கு
3: டாபிக். எங்களுக்கு அம்மா அப்பா ஒரு புத்திமதி சொல்லுங்க மேடம், இதெல்லாம் நண்பர்கள் செஞ்சுக்கோ, படிச்சு நின்றுப்பா, உங்களை தேடிக்கோ, யாரும் நம்ப கூடாது இந்த காலத்துல. உங்கள்ட்ட நாலு காசு இருந்தா உங்களுக்கு மச்சு விடுவாங்க அப்படின்னு அப்பா அம்மா புத்திமதி சொல்லுங்க மேடம். அதே மாதிரி என் தம்பி கூட வாழ அவன் காலேஜ் படிக்கிற மேடம் அடைய மாட்டான். அவன் எடுத்து சொல்லுவான் எங்க அப்பா எங்க அம்மா, டேய் இதெல்லாம் லைஃப் நல்லா கொஞ்சம் பிரச்சனை கூட பழகு செய்ய வாழ்ற, ஆனா படிப்பு நல்லா படிச்சு காலிப்போ, அப்புறம் உன்னை போய் தேடிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டு

0: புரியலாம் மேடம், சின்ன பையன் விளையாடுறது தெரியல. அவ எங்க அம்மா எடுத்து சொன்னாங்க, புரியல ஒழுங்கா காலேஜ் போறா மேடம் சொல்லி கேக்குறான், பசங்க கூட ஆறுதல் எங்க எடுத்து சொன்ன மேடம் பூஜை பசங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம கேட்ட இம்ப்ரெஸ் பண்ணாச்சுன்னா அது அது காலம் மாறி போச்சு மேடம், இப்பா அது புரிஞ்சு அக்க எங்க அம்மா சொல்லுவாங்க. அதை பத்தி நன்றி நான் நடத்தேன் தம்பி எல்லாம்.
1: சூப்பர்மா சூப்பர்மா, நன்றி நன்றி தொடர்பு கொண்டு உங்களோட கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டதுக்கு.
0: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூமா. இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்பவே திறமையானவங்க தாங்க. உலகம் முழுக்க என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு நொடியில் அப்படியே அந்த ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்குது, அவங்களுக்கும் பல பல ஆசைகள் இருக்குது. தனியாக வாழணும், தனித்துவமாக நிற்கணும், அந்த இண்டிபெண்டன்சி அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி சில நேரங்களில் பெற்றோர்களுடைய உணர்வுகளுக்கும்

0: சில நேரங்களில் பெற்றோர்களுடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய ஆசைகளுக்கும் கூட ஒரு சின்ன, அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு பெற்றோரும் தன் குழந்தை கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அவர்களுடைய உணர்வுகளுக்கும் ஒரு சின்ன மதிப்பு கொடுக்கலாம் இல்லையா? நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
1: கார்த்திக்
0: கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக், உங்களுடைய பெற்றோர்களுடனான புரிதல் எப்படி?
1: நானே எங்க அப்பாவை ரொம்ப ஃப்ரெண்டா இருப்போம்.
0: ஓ,
1: அவன் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டா, எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் ஃப்ரெண்டு வீட்டு தங்கினா, நான் ஃப்ரெண்டு வீட்டு போய் தங்கினா கூட சீட் தங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க, அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க.
0: ஓ, ஃப்ரெண்டு வீட்டுல தங்குறது ஓகே சொல்றது மட்டும் இல்ல, கண்டிப்பா அதோட அந்த பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாம் யோசிப்பாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: யாருமே வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி குழந்தைகளோட ஆசைகளுக்கு குறுக்கணிக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர்களோட எண்ணமா இருக்காது. ஆனால் அந்த ஃப்ரெண்டு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் எப்படி பார்த்துப்பாங்க, நம்ம குழந்தைக்கு வசதி இருக்குமா, அங்கே இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்றைய காலத்தில் அதிகம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். தவமாய் தவமிருந்து திரைப்படத்திற்காக சபேஷ் மற்றும் ஜெயக்குமார் பாடியுள்ள பாடல், ஸ்னேகனின் வரிகளில் சபேஷ் முரளியின் இசையில்.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: பனிரெண்டு மணி 27 நிமிடங்கள் 50 நொடிகள் ஆகிக்கிட்டிருக்கிற இந்த வேளையில் எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் இணைந்திருப்பது இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில். என்ன பேசிட்டு இருக்கோம்? இன்றைய இளைஞர்களும் பெற்றோர்களுடனான அவர்களின் புரிதலும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: என்னுடைய பெற்றோர்களுக்கும் எனக்கும் அந்த புரிதல் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த வயசுல என் முகம் அப்படிங்கறது கொஞ்சம் மாறி இருந்தாவே அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க மூடாப்பா இருக்குன்னு. அந்த சுதந்திரமாவும் என்னுடைய விஷயங்களுக்கு ஊக்கம் அப்படிங்கறத கொடுப்பாங்க மேம். சின்ன வயசுல படிப்புக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அண்ட் படிச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வேலை அப்படிங்கறது வெளி மாநிலத்துல கிடைச்சது. அந்த சமயத்துல எனக்கு ஊக்கமாக இருந்தே எங்க அப்பா அம்மா என் மேல புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் என்ன பாத்துக்கிறதுக்கு எங்க அப்பா எங்க அம்மாவை வந்து 6 மந்த்ஸ் நீ சந்திரசேகர் குடியேறு, ரொம்ப ஹோம் சிக்கா இருக்கான், அவனை வந்து நீ தேய்ச்சி விட அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவே என்கிட்டயே இருக்க வச்சாரு 6 மந்த்ஸ். அப்ப அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்க்ல ஒர்க் பண்ணுவாரு. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கூட என் மேல இருக்கக்கூடிய அந்த புரிதல்னாலதான் எனக்காக அவர் பண்ணாரு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மேம் அந்த எங்க ஜெனரேஷனுக்கும் அந்த பெற்றோர்களுக்குமான அந்த ஒரு புரிதல் அப்படிங்கறதும் ரொம்ப நல்லாதான் இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஃப்ரெண்ட்லியா சில விஷயங்கள்லாம் மனசு விட்டு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அண்ட் நம்மள கிண்டல் அடிப்பாங்க. அண்ட் அந்தந்த வயது பருவத்திற்குரிய சில சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம்னா கூட ஓகே இந்த பசங்க தான் அவங்களுடைய ஃப்ரீடம்ல
1: எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க.
2: நேத்துல நீங்க சொன்னீங்கல்ல அவங்கள வழிக்கு கொண்டு வரலாம்னு, ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாங்க.
1: என்னை யாருமே புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு சில இளைஞர்கள் வந்து இன்னைக்கு காலத்துல நினைக்கலாம். அதாவது எப்ப பார்த்தாலும் படிப்பு, படிச்சு முடிச்சியா, அடுத்து என்ன வேலை பார்க்க போற, அடுத்து வந்து உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இப்படியேதான் கேக்குறாங்களே. என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய கருத்து, இதுக்கு ஒரு

0: ஒரு முக்கியத்துவம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் உங்களுடைய மனதளவில் உங்கள் பெற்றோர்களுடன் ஒரு தூரத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து அவங்க ஏன் இதை பற்றி கேட்குறாங்கன்னா, இதை நோக்கி தான் நாளைக்கு அந்த பெற்றோர்கள் இல்லாட்டியும் உன்னுடைய வாழ்க்கை பயணப்பட வேண்டும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கேள்விகளை கேட்குறாங்க. பட் அல்டிமேட் எய்ம் ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக அவங்க குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், அதில் எந்த அளவிலும் எல்லா அளவிலும் ஐயமே இல்லை. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் ராஜலட்சுமி வேஷமா மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஓரளவு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அன்பு காட்டினோம்னா அவங்க நம்ம சொன்ன பற்ற கேட்பாங்க. நம்ம புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. அவங்க கேக்குறத எல்லாத்தையும் நம்ம செய்யாத, இது நம்மளோட ஒரு விருப்பம், நீ செஞ்சீங்கன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸா விளையாட்டா அவங்களோட அவங்க போக்குல போல் நம்ம கொஞ்சம் சொல்லலாம், சொன்னோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா அந்த 5 வயசு வரைக்கும் விளையாட்டு பருவம், அப்புறம் விடலை பருவம்னு சொல்லுவாங்க. 12 வயசு இந்த 15 வயசு வரைக்கும் கொஞ்சம் சிரமம் பசங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாது. அதுக்கப்புறமா டெஃபினெட்லி புரிஞ்சுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா 10th படிக்கும் பொழுது எங்க பையன் வந்து ஜஸ்ட் பாஸ் அப்படிதான் படித்தான். அப்புறம் ஒண்ணுமே சொல்லல, அவனாவே 12th வரும்பொழுது நல்ல மார்க் எடுத்து காலேஜ்ல
0: அந்த ஒரு பொறுப்பு இருக்கு.
1: பொறுப்பும் இருக்குது, அன்பும் புரிதல் தன்மை வந்து அவங்களுக்கு இருக்குது. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம அம்மா அப்பா இருக்கிறவங்க அது என்ன, ஓ இஷ்டத்துக்கு நீ பண்ற, நீ ஏன் போன நோன்ற, விளையாட போறியா, சரி போ ஃப்ரெண்டுங்களோட போறியா, போயிட்டு ஓரளவு நம்ம ஒரு டைம் சொல்லணும். அவங்க வந்துட்டு ஓரளவு வந்துருவாங்க, வரலன்னாலும் மறுநாள் நேற்று நீ வந்த உடனே நம்ம கம்பு எடுக்க கூடாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், நன்றி நன்றி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும், அதை தாண்டி முதல்ல பிள்ளைகள் பேசும்போது கேட்கணும் இல்லையா, முதல்ல கேளுங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேளுங்க. உடனே ஒரு இதுதான் நீ சொல்கிற, இதுதான் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த மனநிலைக்கு நம்ம போக வேண்டாம். அவங்க சொல்வதை கேட்பதே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குற மாதிரி அந்த சின்ன பசங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல கேளுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் என்னோட காலத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள், பெற்றோர்களுடைய கஷ்டங்களும் அவங்க சின்ன வயசில் என்னெல்லாம் வந்து அனுபவிச்சாங்க அது எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டியது கட்டாயமானது தான், நான் இல்லைனே மறுக்கலை. அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயம் ஒரு குழந்தை சொல்லும் போதும் வந்துட்டு என் காலத்தில் எப்படி தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக உனக்கு இதை பற்றி என்ன தோணுது இப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக அந்த உறவு வலுப்படும். நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். தெய்வ திருமகள் படத்திற்காக ஹரிச்சரன் பாடியுள்ள பாடல், நா முத்துக்குமாரின் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில்.

0: ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பெற்றோர்களும் இன்றைய இளைஞர்களுக்கான அவர்களின் புரிதலும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் என் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298600038 அல்லது 295205544 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். எப்படி பெற்றோர்கள் உட்கார்ந்து பேசணும்

0: பிள்ளைங்க சொல்றத காதால கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி இளைஞர்களும் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நண்பர்கள் வந்து வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம்தாங்க, இல்லைன்னே நான் சொல்லவே மாட்டேன். ஆனா பெத்தவங்களை மாதிரி நமக்காக கவலைப்படுறதுக்கு உலகத்திலேயே யாருமே கிடையாது, அதுதான் சொல்லணும். ஸோ அவங்களோட வார்த்தைகள் சில பல நேரங்களில் கொஞ்சம் கடுமையாக, கொஞ்சம் சுடு சுடுன்னு இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளோட நோக்கம் வந்துட்டு நம்முடைய ஒரு நல்வழியில் செல்ல வேண்டும், நாம் நல்வழியில் செல்ல வேண்டும் என்பதாகவும் நம்முடைய மகிழ்ச்சியை நோக்கியும் தான் இருக்கும். இது எப்போ தெரியுமா ஒவ்வொரு மனுஷனுக்கும் புரியும், நாம் பெற்றோர்கள் ஆகும்போது மட்டும்தான் அது வந்து அவர்களுடைய தியாகம் நமக்கு முழுமையாக புரியும். அதுக்குள்ளாக அவர்களுக்கான நம்முடைய அன்பை வெளிப்படுத்த மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம்.
1: என்னால வளர்க்க முடியல, வேலைக்கு போனதுனால அவ்வளவு பிஸியா
0: இருந்தோம்.
1: அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய பேர பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட அஃபெக்ஷனா இருக்க ஆரம்பிச்சேன். பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஓடுறதுனால அவங்களால அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் அவங்கள கூட்டிட்டு வந்துச்சு நைட்டு பகல் என்னோட இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது, எங்க போகணும், எங்க வரணும், எப்படி பேசணும் ஸ்கூல்ல, அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது. அவங்கள வந்து நான் இப்படி போனோம் பாருடி, நீர் இப்படி இருக்கு, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான் போது அவங்க இங்க வந்தாங்கன்னா காலையில வடிகால 3-4 மணி வரைக்கும் என்னோட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லா மனசுல இருக்கிறதையும் எனக்கு கொட்டிடுவாங்க. அவங்களுக்கு சரியான சஜஷன் கொடுத்து அப்புறம் என்ன சொல்வாங்க, ரெண்டு பேர் ரெண்டு போன் எடுத்துட்டு அம்மா அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க பாட்டி, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் நான் அவளைக்கிட்ட சொல்லி அத டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அவங்க கிட்ட சொல்லி பசங்களோட கன்வின்ஸ் பண்ணுவாங்க, எப்படி அவங்களோட இருக்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும், அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்க எவ்வளவு மாறிட்டாங்க குழந்தைங்களோட மீங்கில் ஆயிட்டு.
0: ஒரு காலத்துல இந்த பெற்றோர்கள் வந்து கடிதம் எழுதி தொடர்பு கொண்ட காலம் எல்லாம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு இப்ப நம்ம நேயர் சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரே மொபைல்லயே இருக்கோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் தோணதான் செய்யும். ஒரே வீட்டுல இருந்தாலும் வாட்ஸ்அப்லயே மெசேஜ் அனுப்புற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு வந்துட்டு அதாவது அந்த காலத்துல அட்லீஸ்ட் அந்த டிவி பாக்குறதுக்கோ இல்ல சாப்பிடுறதுக்கோ அந்த ஹால்ல வந்து உட்காரணும், இங்க வந்து ஒரு குடும்பமா உட்காந்து ஒரு நேரமாவது ஒன்னா சாப்பிடணும் அப்படிங்கிற வழக்கம் எல்லாம் அப்ப இருந்தது. இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, அந்த டைனிங் டேபிள்ல வச்சா அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டுக்கு போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறதும், தொலைக்காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஒரு செல்போன் இருக்கு. அந்த செல்போனுக்குள்ளேயே எல்லாத்தையும் உலகத்தையே அது காமிச்சிருது, அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ என்னதான் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனங்களுக்கு இடையேயான அந்த உரையாடல் வந்து என்றைக்குமே குறையக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். என்றைக்குமே நீங்கள் அந்த முகத்தை பார்த்து ஒரு நம்மளுடைய குரலை கேட்டு அப்படி பேசுகிறதும் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறதோ இல்லைன்னா இங்கே தானே இருக்கோம் அங்கே தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடு நான் பாட்டுக்கு சாப்பிட்றேன் அப்படிங்கிறதோ வந்துட்டு ஒரு சின்ன கேப் இருக்க தான் செய்யும். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, குடும்பமாக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தரம், எப்போ எல்லாரும் அவைலபிளாக இருக்கோமோ அப்போ வந்துட்டு ஒரே ஒரு தரமாவது ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒன்றா ஒரு சின்ன உரையாடல், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோனாலே வாழ்க்கை ரொம்பவே அழகானதாக இருக்கும்ங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி சொல்லுங்கம்மா,
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க டாபிக் என்ன மேடம் இப்பதான் வச்சேன்,
0: இளைஞர்களும் பெற்றோர்களுடனான அவர்களின் புரிதலும், இதுதான் இன்னைக்கு டாபிக்.
2: புரிதலும்னா ஜெனரேஷன் ஜெனரேஷன் மாறும் அது. இப்ப ஆனா இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. அதாவது அந்த உறவு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நம்ம இப்ப தப்புனாலும் அது தப்பு நேரடியா சொல்ற மாதிரி இருக்காங்க. அத பெற்றோர்களும் புரிஞ்சுக்கிறாங்க.
0: புரிதல் வந்து நிறையவே இருக்குன்னு சொல்றீங்க நீங்க.
2: ஆமா, போன தலைமுறை கிட்ட இதெல்லாம்

0: எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ரொம்பவே என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கதுதான்.
1: சூப்பர் சூப்பர்மா, நன்றிமா, நன்றி தொடர்பு கொண்டு பங்கெடுத்ததுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது எப்படி வந்து அந்த காலத்தில் அந்த வீட்டு பையனோட என்ன ஒப்பிடுறீங்க, இந்த வீட்டு பொண்ணோட ஒப்பிடுறீங்க, யாரையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு டாக் வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருந்ததோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் குழந்தைகளுக்காக கஷ்டப்பட தான் செய்வாங்க. நீங்கள் வந்து என்றைக்குமே இளைஞர்களும் அவங்க அப்பா அம்மா அப்படி இருக்காங்களே, நீங்கள் ஏன் இதை பண்ணல, எனக்கு நீங்கள் ஏன் இதை சேர்த்து வைக்கல, நீங்கள் ஏன் இதை கொடுக்கல, இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் அதிகப்படியாக காதல விழுது. சோ இதுவும் நம்மளும் வந்து தவிர்த்துக்கலாம். நம்மளும் வந்து பெற்றோர்கள் யாரும், நான் சொன்ன மாதிரி அல்டிமேட் எய்ம் பெற்றோர்களோட எய்ம் வந்து குழந்தைகள் நல்லா இருக்கணுங்க, அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பிரச்சனைகளையும் ஒரு விதமான கஷ்டங்களையும் சந்தித்து தான் குழந்தைகளை வளர்ப்பாங்க இல்லையா. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் போலாம். வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் தனுஷ் இணைந்து பாடியுள்ள பாடல், அனிருத்தின் இசையில்.

0: இல்லை, வேற பேட்டரி இல்லை, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போற. பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நிலத்தல் நேரம் 12:52 45 ஆகிக்கிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோர்களும் இன்றைய இளைஞர்களும் பெற்றோர்களுடனான அவர்களின் புரிதலும், இதை பற்றி தான் பேசணும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது நம்பவே முடியல. ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியலைங்க. அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான், எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதோட அடித்தளமே வந்து அந்த நம்பிக்கை தான். ஸோ பெற்றோர்கள் பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு நம்பிக்கையை கொடுங்க பசங்களுக்கு. அதே மாதிரி பசங்களா மறைப்பதற்கு பதிலாக உண்மையை சொல்லுங்க. என்ன அம்மா தானே திட்டுறாங்க, அப்பா தானே திட்டுறாங்க, ஒரு நாள் திட்டுவாங்களா, ரெண்டு நாள் கோவமா இருப்பாங்களா, ஆனா அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு தீர்வை வந்து நிச்சயமா பெற்றோர்களை மாதிரி வேற யாராலும் உங்களுக்கு தரவே முடியாது. ஸோ பெற்றோர்கள் ஒரு நம்பிக்கையை கொடுங்க, இளைஞர்கள் பிள்ளைகள் மறைப்பதற்கு பதிலாக உண்மையை பகிருங்கள். நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. சரி, ஒரு சின்ன உண்மை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நண்பர்கள் மாறலாம், வேலை மாறலாம், வீடு மாறலாம், எல்லாமே மாறலாம், ஆனால் பெற்றோர்களின் அன்புக்கு ஒரு மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி குழந்தைகளின் சிரிப்பு தான் பெற்றோர்களுக்கான ஒரு மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய பலம். எத்தனை தான் வெளியில இருக்கிற ஒரு நிறைய பிரச்சனைகளோட ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள போனாலும், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையோட சின்ன சின்ன குறும்புகளையும், அது பண்ணக்கூடிய அப்பா வந்துட்டியா, அம்மா வந்துட்டியா, இன்னைக்கு தேதியில வந்துட்டு இந்த வேலைக்கு போறவங்க குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்பவே வந்து வேலைக்கு போறவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. நம்ம நேயர் கூட ஒருத்தங்க வந்து அதை குறிப்பிட்டு சொல்லி இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகளோட சிரிப்பு தான் மிகப்பெரிய செல்வம். இன்னைக்கு நிகழ்ச்சிய ஒரு அழகான சிந்தனையோட நம்ம வந்து முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உறவுகள் தானாக அழகாக இருப்பது கிடையாதுங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் போதுதான் அது அழகாகின்றன. ஸோ இளைஞர்களே, உங்கள் கனவுகளை தேடுங்கள்,

0: அதே நேரத்தில் உங்களை கனவு கண்ட பெற்றோர்களின் மனதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பெற்றோர்களே உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். அதே சமயத்தில் உங்கள் பிள்ளைகளின் கனவுகளையும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். ஸோ மீண்டும் 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜி. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு அழகான பாடல், தெரி திரைப்படத்திற்காக உத்ரா உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஜி வி பிரகாஷ் பாடியுள்ள பாடல், பா விஜயன் வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையில். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூள.
1: இதே வேலையா போச்சு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலத்தில் நேரம் 1 மணி 1 நிமிடம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கொத்தமங்கலம் சுபு அவர்களோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடிதுடிப்பு, படுக்கையில் படுத்தா

0: ஐயையே, இதுதான் மருந்து சீட்டா? ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
1: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
1: வை நாட்.
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
1: வை நாட்.

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜு எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கிட்டு

கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ்,

பாடியை பா

அன்பேவா திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், பி சுஷீலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: பிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யார்?

கண்ணதாசன் வரிகளில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன். இசையில் கேட்டு முடித்த நேரம் 1:28. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நான் ஆணையிட்டால் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். டிஎம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் வேதாவோட இசையில. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்னையோர் ஆலயம் திரைப்படத்திற்காக பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

கல்யாணம் நிகழ்ச்சியில தான் அணிஞ்சிருக்கும். 6-60 வரை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தில்லுமுல்லு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

திரை காணும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் இணைந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும்.

கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடரும் நிகழ்ச்சி
1: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

நேர்கள் இணைவது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான். இதமாய் இசையா, எஸ். நம்ம மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் என்றைக்குமே நம்ம மனசை விட்டு அகலவே அகலாது. அந்த மாதிரியான அழகழகான விஷயங்களை அசை போடுற மாதிரியான பாடல்கள் தான் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் வெற்றி விழா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் சந்தன காற்று. திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல், வாலியின் வரிகளில் சங்கர் கணேசன் இசையில்.

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, இதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுறீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து
4: வச்சுட்டேன். துருப்பிடிச்சு இரும் பட்டியா பீரோ திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: இரண்டு மணி 14:38 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் நேர்கள் இணைஞ்சிருக்கேங்க. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தங்கமான ராசா திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியுள்ள பாடல் கங்கை அமரனின் வரிகளில் இளையராஜாவின் இசையல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது.

0: வருகிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் இணைகிறீர்கள். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் சிவா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். புலமை பித்தனின் வரிகளில் இளையராஜாவின் இசையல். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்.

0: போனா அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பார்ப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு.

0: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் வருஷம் 16 திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியுள்ள பாடல். வாலியின் வரிகள் இளையராஜாவின் இசையில்.
1: சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும் சரிகிடதும்

புயல் நின்று கொள்ளே.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தாணி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இரண்டு மணி 2:45 எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல். வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவின் இசையன்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திற்காக மனு மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் விதமாக ஒலிக்கவிருக்கும் பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல், வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கினை இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய

விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடர்வது அறிவோம் ரசிப்போம். இன்னைக்கு என்ன பேச போறோம் அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில? கால்பந்து களம். எஸ், யார் விளையாடுறாங்களோ, யார் தொடர்ந்து முயற்சிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். இதை நான் சொல்லலைங்க, நம்ம பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க. இன்றைய அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான விளையாட்டு, அதுதான் கால்பந்து. ஒரு பந்து, 22 வீரர்கள், 90 நிமிடங்கள். அந்த 90 நிமிடங்கள் சில நேரங்களில் ஒரு நாட்டோட வரலாற்றையே மாட்டிவிடும். அதுதான் கால்பந்து. உற்சாகம், வேகம், வியூகம், ஒற்றுமை, இந்த 4 வார்த்தைகளோட ஒரு விளையாட்டை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னா அது கால்பந்து தான். ஸோ இன்றைய அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில் கால்பந்து களம், இதுதான் நாம் பேச இருக்க தலைப்பு. உலகையே ஒன்றிணைக்கும் இந்த அற்புதமான விளையாட்டின் வரலாறு, விதிமுறைகள், மறக்க முடியாத தருணங்கள், இந்தியாவின் கால்பந்து பயணம் என பல பல பல பல சுவாரஸ்யமான தகவல்களோடு தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். சிங்கார வேலன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், யுவன் சங்கர் மற்றும் ஹரிகிருஷ்ணன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையல்.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் தான் நினைக்கிறோம். கால்பந்து களம் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். கால்பந்து விளையாட்டோட வேர்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சீனா, கிரீஸ், ரோம் போன்ற நாடுகளில் இருக்கு. ஆனாலும் இன்றைய நவீன கால்பந்தாட்டத்தின் விதிமுறைகள் 1863 இங்கிலாந்தில் தான் உருவாக்கப்படுகிறது. பின்னர் ஃபிஃபா, அதாவது ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன், இது வந்து ஃபிஃபா உருவாக்கப்படுகிறது. அன்றைய காலத்தில் கைகளால் பந்து

பந்தை தூக்கி சென்று விளையாட விரும்புகிறவங்க ரக்பி என்றும், இல்லை கையை வந்து நான் தொடவே மாட்டேன்ப்பா, கைகளால் தொடாமல் கால்களால் மட்டுமே உதைத்து விளையாட விரும்பியவர்கள் ஃபுட்பால் என்றும் இரண்டாக பிரிகிறாங்க. இன்னைக்கு தேதியில் ஃபிஃபா அமைப்பானது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஃபிஃபா வேர்ல்ட் கப் உலக அளவில் ஒலிம்பிக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் அதிக பார்வையாளர்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு திருவிழாகத்தான் இருக்கிறது. உலகின் பிரபலமான விளையாட்டுகளில் ஒன்றாகவும் கால்பந்து இருக்குது. இதற்கு பல பல சுவாரஸ்யமான காரணங்களும் உண்டு. மிகவும் எளிமையான விதிமுறைகள் தாங்க இந்த கால்பந்து ஆட்டத்தின் விதிமுறைகள்னு பார்த்தோன்னா, ரொம்ப எளிமையான விதிமுறைகள். அதிக செலவே இல்லாமல் விளையாட முடியும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குழு ஒற்றுமை, அதாவது இந்த டீம் பாண்டிங்னு சொல்லக்கூடிய குழு ஒற்றுமையை வளர்க்கும். வேகமாக முடிவெடுக்கக்கூடிய திறனையும் இது வளர்க்கும். வெறும் 90 நிமிடங்களில் கோடிக்கணக்கான மக்களுடைய, கோடிக்கணக்கான ரசிகர்களின் உணர்வுகளை மாற்றக்கூடிய சக்தி கால்பந்து விளையாட்டிற்கு உண்டு. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். கில்லி திரைப்படத்திற்காக சுகேந்தர் சிங் மற்றும் மாணிக்க விநாயகம் இணைந்து பாடியுள்ள பாடல், கபிலனின் வரிகள், வித்யாசாகரின்

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கோம். ஸோ கால்பந்து களம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கால்பந்து விளையாட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வக வடிவிலான புல்வெளியில், கிராஸ் பிச் என்று சொல்லக்கூடிய செவ்வக வடிவிலான புல்வெளியில் தான் விளையாடக்கூடிய விளையாட்டை. ஒவ்வொரு அணியிலும் தலா 11 வீரர்கள் கொண்டு 2 அணிகள் வந்து போட்டியில் பங்கேற்பாங்க. 11 வீரர்களில் 1 கோல் கீப்பர், பாதுகாப்பு வீரர்கள், நடுக்கள வீரர்கள், முன்னணி தாக்குதல் வீரர்கள் என்று 4 கள வீரர்கள் இருப்பாங்க. ஒரே நோக்கம், எதிரணியின் கோல் வலையில் அதிக கோல்களை அடிப்பது. இது மட்டும்தான் நோக்கம். ஆட்டத்தின் விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டக்களத்தில் உள்ள எந்த ஒரு வீரரும் கைகளை பயன்படுத்தக்கூடாது. கால்கள், தலை அல்லது உடலின் மற்ற உடல் பாகங்களை கொண்டு பந்து அப்படியே நகர்த்தி நகர்த்தி எதிரணியின் கோல் கம்பத்திற்குள், கோல் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய கோல் கம்பத்திற்குள் பந்தை செலுத்தணும். இதுதான் வந்து விளையாட்டுங்க. ஸோ கோல் கீப்பர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எல்லைக்குள் அவர்கள் கைகளை வந்து பயன்படுத்திக்கலாம். 90 நிமிடங்கள் மொத்த ஆட்டம். இதை 2 பாதிகளாக பிரித்து 45 நிமிடங்கள், 45 நிமிடங்களாக ரெண்டாக நடக்கும். ஸோ இப்படி நடைபெறக்கூடிய போட்டியில் அதிக கோல்களை அடிக்கக்கூடிய அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். கால்பந்து விளையாட்டு சொல்லி தருவது வெறும் கோல் அடிப்பது மட்டும்தானா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்வது, குழுவாக செயல்படுவது, ஒழுக்கம், பொறுமை, விடாமுயற்சி, இது எல்லாமே கால்பந்து சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இது கால்பந்து விளையாட்டில் வெற்றி பெறுவதற்காக மட்டும் அல்ல, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் இந்த குணங்கள் மிகவும் அவசியமானவை அப்படின்னு சொல்லணும். கால்பந்து விளையாட்டில் ஒரு நடுவர் மற்றும் உதவி நடுவர்கள் இணைந்து ஆட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க. இப்போதெல்லாம் VAR அதாவது வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பமும் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலுக்கு அப்புறமா. கபாலி திரைப்படத்திற்காக அருண் ராஜா காமராஜ் பாடியிருக்கக்கூடிய பாடல், சந்தோஷ் நாராயணன் இசையல்.

ஸோ கால்பந்து விளையாட்டு, கால்பந்து களம், இதை பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இந்தியாவில் கால்பந்து அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு அடுத்தபடியாக கால்பந்து வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாது. மேலும் இந்தியாவில் கிரிக்கெட்டிற்கு அடுத்தபடியாக ரசிகர்கள் அதிகம் கொண்ட ஒரு விளையாட்டும் கூட கால்பந்து தான். இந்தியன் சூப்பர் லீக், ISL என்று சொல்லக்கூடிய இந்தியன் சூப்பர் லீக் தொடங்கிய பிறகு இளைஞர்களின் ஆர்வம் மேலும் அதிகரிச்சிருக்கு. பல பள்ளிகளும் கல்லூரிகளும் விளையாட்டு அமைப்புகளும் மிகவும் திறமையான பயிற்சிகளை வழங்கி திறமையான கால்பந்து விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருகிறார்கள். வெற்றி பெறுவது என்பது அணிக்காக உழைப்பதும் கடைசி நிமிடம் வரைக்கும் போராடுவதும் கால்பந்து விளையாட்டின் உண்மையான அழகு. வெற்றி என்பது ஒரு தனி மனிதனுடையதே அல்ல, அது ஒரு அணியோட வெற்றி. இதுதான் கால்பந்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். ஆம், ஒவ்வொரு கோல் அடிக்கவும் 11 பேருடைய ஒற்றுமை தேவை. ஒருவர் மட்டும் சிறப்பாக விளையாடினால் நிச்சயமாக போதவே போதாது. உலக கால்பந்து வரலாற்றை மாற்றிய மாபெரும் வீரர்கள் பல பேர் இருக்காங்க. பெலே, மரடோனா, யோகன் க்ரூஃப், ரொனால்டோ, ரொனால்டினியோ, லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இவர்களை எல்லாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லணும். இந்த கால்பந்து ஜாபவான்களில் பெலே கால்பந்து விளையாட்டின் மன்னன் என்று அழைக்கப்பட்டவர். 17 வயதிலேயே உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டில் விளையாடி உலகையே அசர வைத்தவர் தான் இந்த பிரேசில் வீரர். சிறு வயதில் பந்து வாங்க கூட வசதி இல்லாமல் பழைய துணிகளை எல்லாம் உருட்டி பந்தாக செய்து விளையாடியிருக்கார். 1958, 62, 70 என்று 3 உலக கோப்பைகளை வென்ற ஒரே வீரர் என்ற பெருமையும் பெலேவிற்கு சொந்தம். ஒரு முறை அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, வெற்றி என்பது தற்செயலாக கிடைப்பது அல்ல, அது கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கையின் பலன் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தோன்னா அர்ஜென்டினாவின் டியாகோ மரடோனா. ஸோ உலக கால்பந்தின் மிகச்சிறந்த ட்ரிப்ளிங் திறன் கொண்ட ஒரே வீரர் மரடோனா தான். 1986 உலகக்கோப்பையில் இங்கிலாந்துக்கு எதிராக இவர் அடித்த 2 கோல்கள் இன்று வரைக்கும் பேசப்பட்டு வருகிறது. ஒன்று ஹேண்ட் ஆஃப் காட் என்றும் வழங்கப்படுகிறது, மற்றொன்று 5 வீரர்களை தாண்டி அடிக்கப்பட்ட கோல் ஆஃப் த செஞ்சுரி என்றும் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலுக்கு அப்புறமா பிகில் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் மற்றும் சாஷா திரிபாதி இணைந்து பாடியுள்ள பாடல் விவேக்கின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

கால்பந்து களம் இதை பற்றி தான் இன்னைக்கு அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உலகத்தின் மிகப்பெரிய வீரர்கள் அவங்கள பற்றி தான் நாம் இன்னைக்கு அதாவது போன செக்மெண்ட்டில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக

நெதர்லாந்தோட யோகன் குரூஃப். ஸோ கால்பந்து விளையாட்டின் தத்துவத்தையே மாற்றியவர் இவர்னு சொல்லலாம். பல கடுமையான காயங்களிலிருந்து மீண்டு வந்து சாதித்த விடாமுயற்சியின் எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் பிரேசிலின் ரொனால்டோ. ஸோ 1998 2002 உலகக்கோப்பையில் அவரது ஆட்டம் பத்து பார்த்தீங்கன்னா பல பல ரசிகர்களை ரசிக்க செய்தது, மயக்கியது அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்களின் மனதை வென்ற ஸ்ட்ரைக்கர் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். மைதானத்தில் எப்போதுமே புன்னகையுடன் காணப்பட்ட ஒரு வீரர் ரொனால்டினோ. எஸ், அவர்களுடைய திறமையான ட்ரிப்ளிங், அசத்தலான பாசஸ், எதிர்பாராத நேரத்தில் அடிக்கக்கூடிய கோல்கள், இவை அனைத்துமே கால்பந்தை ஒரு அழகான கலையாக மாற்றியது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உயரம் குறைவாக இருந்ததனால் பலராலும் சிறு வயதில் நிராகரிக்கப்பட்டவர் தான் லியோனல் மெஸ்ஸி. எஸ், ஆனால் அவர் தனது திறமையால் உலகின் தலை சிறந்த வீரர்களில் ஒருவராக உயர்ந்தார். 2022 உலகக்கோப்பையை வென்று தனது கனவை நிறைவேற்றி கொண்டார். மெஸ்ஸி சொல்லக்கூடிய பாடம், திறமை முக்கியம், ஆனால் தொடர்ந்து உழைப்பது தான் உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லும். ஸோ அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ ஒழுக்கம் என்பதன் மறுபெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொனால்டோ அப்படின்னு சொல்லலாங்க. தினசரி கடுமையான பயிற்சி, உடல் தகுதி, உணவு கட்டுப்பாடு, விடாமுயற்சி, இவை அனைத்துமே அவரை உலகின் தலை சிறந்த வீரர்களில் ஒருவராக மாற்றியது. ஸோ தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடலுக்கு அப்புறமா. கனா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம், நிரஞ்சனா ரமணன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்

கால்பந்து ஆட்டக்களம். ஸோ இன்றைக்கி அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ போன செக்மெண்ட்டில் உலக அளவில் கலக்கிய பல வீரர்களை பற்றி பார்த்தோம். இந்தியாவின் தலை சிறந்த கால்பந்து வீரர்கள்னு பார்த்தோம்னா சுனில் சேத்ரி, குர்பீத் சிங், பைஜுங் புட்டியா, அவரெல்லாம் வந்து அந்த பைஜுங் அந்த சுனில் சேத்ரியை வந்து லிவிங் லெஜெண்ட்னு சொல்லுவாங்களாம். பைஜுங் புட்டியாவை சாரி குர்பீத் சிங் பார்த்தோன்னா த வால் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் ஐஎம் விஜயன், இவரை வந்து பிளாக் பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி நம்ம ஊரில் நம்ம நாட்டில் பிகே பானர்ஜி, இது ஃபுட்பால் மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இவங்களையெல்லாம் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இதில் குறிப்பாக வந்து சுனில் சேத்ரி சர்வதேச போட்டிகளில் இந்தியாவிற்காக அதிக கோல்கள் அடித்தவர் இவர் தான். இந்தியாவில் பல இளைஞர்களை கால்பந்தை நோக்கி ஒரு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியதில் இவர் பங்கு மிகவும் அதிகம். கால்பந்து விளையாட்டின் மிகப்பெரிய பலம் ரசிகர்கள் தான். 90 நிமிடங்கள் முழுவதும் ஒரு பாடல்கள், முழக்கங்கள், கொடிகள், கைத்தட்டல்கள் என்று ரசிகர்கள் தரக்கூடிய உற்சாகம் வீரர்களுக்கு கூடுதல் சக்தியாக தான் இருக்கு. அதில் ஒவ்வொரு ஆஃப் சைட் போதும் உற்சாகத்திற்கும் வேகத்திற்கும் பஞ்சமே இருக்காது. இந்தியாவில் கால்பந்து விளையாட்டிற்கு அப்படின்னு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவில் கால்பந்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. கொல்கத்தா, கோவா, கேரளா போன்ற இடங்கள்லெல்லாம் மிகவும் இந்த கால்பந்து பற்றின ஒரு புரிதல் வந்துட்டு வேகமாக பரவுகிறது. சில ஆண்டுகள்லேயே நம் திறமையான வீரர்களை பெற்று இந்திய வீரர்கள் உலக அரங்கில் சிறப்பாக விளையாடத் தொடங்கினாங்க. 1911 நடந்த ஐஎஃப்ஏ ஷீல்ட் போட்டியில் இந்திய அளவில் மோகன் பகான் ஆங்கில அணியை தோற்கடித்தது. அதாவது இந்திய அணியான மோகன் பகான் வந்துட்டு ஆங்கில அணியை தோற்கடிக்கிறாங்க. சொல்லப்போனால் அன்றைய காலகட்டத்தில் இந்திய வீரர்களுக்கு காலணிகள் கூட இல்லைங்க, இல்லாமல் தான் விளையாடியிருக்காங்க. 1950 முதல் 1960 வரை இந்திய கால்பந்து வரலாற்றின் பொற்காலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. 1951 1962 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வந்து தங்கம் வென்றது. உலகக்கோப்பையிலும் நம்ம இந்தியா, அதாவது உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் 1950 இந்தியா தகுதி பெற்றது. ஆனாலும் சில பல காரணங்களால் அந்த போட்டியில் இந்தியா அணியால் பங்கேற்க முடியவில்லை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இன்றைய அளவிலும் பல ஆண்டுகளாகியும் அந்த கனவை நாம் அப்படியே நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் அந்த கனவு நிறைவேறலை, கூடிய சீக்கிரம் கைகூடும். நம் இளம் இந்திய வீரர்கள் அந்த கனவை நோக்கி தான் பயணித்து வருகிறார்கள். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த ஒரு பாடலுக்கு அப்புறமா வேதாளம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் விஷால் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் விவேகாவின் வரிகளில் அனிருத்தின் இசையில். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

ஸோ இணைந்திருக்கும் நிகழ்ச்சி அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி தான். ஸோ அறிவோம் ரசிப்போம்ல கால்பந்து ஆட்டக்களம் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ போன செக்மெண்ட்டில் இந்தியாவில் கால்பந்து அதை பற்றி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்திய இளம் வீரர்கள் வந்து உலகக்கோப்பை கால்பந்து அப்படிங்கிற அந்த கனவை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 2014 துவங்கப்பட்ட ISL இந்திய கால்பந்து வரலாற்றின் ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிறந்த வெளிநாட்டு வீரர்களும் நம் வீரர்களும் ஒன்றாக விளையாடுறதுனால போட்டியின் தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் சென்னை நகரம் கால்பந்து விளையாட்டோட ஒரு தொழில்நுட்ப முறையாக கால்பந்து விளையாட்டை கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கிய மையங்களில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய கால்பந்து ஆட்ட வீரரை உருவாக்க வேண்டும் அப்படின்னு

சொன்னால் அவர் 20 வயதில் தொடங்கக்கூடாது, 5 வயதிலேயே துவங்க வேண்டும். இந்த உண்மையை செயல்படுத்தி இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழும் மாநிலம் எதுன்னு தெரியுமா? நாகாலாந்து. எஸ், அந்த முயற்சியோட பெயர் தான் நாகாலாந்து பேபி லீக். நாகாலாந்து பேபி லீக் போட்டி, பேபி லீக்ங்கிறது எதிர்கால நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த முயற்சி. நாகாலாந்து அரசின் இளைஞர் வளங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை பேபி லீக் கிராஸ் ரூட்ஸ் ஃபுட்பால் ஃபெஸ்டிவல் இதை வந்து ஒரு மிகச்சிறந்த திட்டமாக செயல்படுத்தி வராங்க. இதில் 5 முதல் 6, 7, 8, 9, 10 மற்றும் 11, 12 வயது சிறுவர்களும் சிறுமிகளும் கலந்து கொண்டு கால்பந்து விளையாடுறாங்க. சிறந்த திறமைகள் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் நோக்கம் வெற்றி பெறுவது மட்டும் இல்லைங்க, விளையாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு அழகான தலைமுறையையே உருவாக்குவது தான். தம் யங் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. அதாவது ஒரு விதையை சரியான நேரத்தில் நட்டால் மட்டுமே அது பெரிய மரமாக வளரும். அது போன்றுதான் குழந்தை பருவத்திலேயே விளையாட்டை அறிமுகப்படுத்தி திறமைகளை கண்டறிந்து ஊக்கப்படுத்தினால்தான் நாளைய தேசிய வீரர்களை, மிகவும் தேர்ந்த வீரர்களை உருவாக்க முடியும் இல்லையா? நாகாலாந்தின் பேபி லீக் இந்த செய்தியை இந்தியா எங்கிலும் உரக்க சொல்கிறது. நம்ம பாரத பிரதமரும் சென்ற மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாகாலாந்தின் பேபி லீக் பற்றி குறிப்பிட்டு, இது சாதாரணமான ஒரு சிறு குழந்தைகளின் கூட்டணிவு அல்ல, இது 5 முதல் 10, 12 வயதுடைய குழந்தைகளின் அசாதாரணமான கூட்டணிவு என்றும், கால்பந்து ஆட்டக்காரர்களின் கூட்டணிவோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான உத்வேகம் அளிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தில் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதாக இருக்கு. இந்த கூட்டணிவு ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் குறிப்பிட்டிருக்காங்க. இது இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு. ஸோ இதோடு சேர்த்து நம்ம பாரத பிரதமர் மற்றும் ஒரு முயற்சியை பற்றியும் குறித்து பேசியிருக்காங்க. அதுதான் நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டணிவு. ஃபுட்சால் அப்படிங்கிறது ஒரு புதிய பெயராக தெரியலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலுக்கு அப்புறமா. இறுதி சுற்று திரைப்படத்திற்காக விஜய் நாராயண் பாடியுள்ள பாடல், விவேக்கின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில்.

கால்பந்து ஆட்டக்களம் இதை பற்றி தானே இன்றைக்கி அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ போன செக்மெண்ட்டில் ஃபுட்சால் கூட்டிணைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஸோ உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம். இதில் ஒரு அணியில் தலா 5 வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. விளையாட்டு மைதானம் கால்பந்து ஆட்ட களத்தை விட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த காரணமாக ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையில் பயன்படுத்த வேண்டியிருக்கு. இது பெண்கள் அவர்களது திறமையை காண்பிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பமாகத்தான் பார்க்கப்படுது. இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் உள்ளெழுச்சியாக விளங்குகிறது. ஸோ இதற்காகவும் பாரத பிரதமர் அவர்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் அடிமட்ட கால்பந்து வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. குழந்தைகளின் கனவுகளுக்கும் பெண்களின் சாதனைகளுக்கும் மேலும் உற்சாகமூட்டி வெற்றியை நோக்கி வைத்திருப்பது பெருமைன்னு சொல்லலாம் இல்லையா. ஒரு காலத்தில் கால்பந்து அப்படின்னாலே ஆண்கள் மட்டும்தான் என்கின்ற நிலை மாறி மகளிர் கால்பந்து அதிக அளவில் கவனம் பெற்று வருகிறது. அதிலும் இந்தியன் விமன் லீக் IWL என்று சொல்லக்கூடிய இந்தியன் விமன் லீக் இந்தியாவின் உயர்மட்ட மகளிர் கால்பந்து விளையாட்டாக தொடராக விளங்குகிறது. இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ், இன்றைய நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டின் வரலாற்றில் துவங்கி இந்திய கால்பந்தின் வளர்ச்சி வரை பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டோம். ஒரு விஷயத்தை மட்டும் நாம் என்றைக்குமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கால்பந்து என்பது வெறும் 90 நிமிட விளையாட்டு அல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம். வெற்றி பெற்றால் பணிவாக இருக்க வேண்டும், தோல்வி வந்தால் துவண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். எப்போ வரைக்கும் வெற்றி அடையும் வரை முயற்சி செய்ய வேண்டும். ஒரு அணியாக இணைந்து செயல்பட வேண்டும். இது எல்லாமே கால்பந்து விளையாட்டு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். இன்னைக்கு ஒரு குழந்தை தெருவில் பந்தை உதைத்து விளையாடி கொண்டு இருக்கலாம்ங்க, நாளைக்கு அதே குழந்தை இந்திய ஜெர்சியை அணிந்து கொண்டு நம் நாட்டிற்காக விளையாடக்கூடிய நிலை வரலாம். அதற்கு

0: தேவையானது ஒன்றே ஒன்று தான், ஒரு வாய்ப்பு, ஒரு ஊக்கம், ஒரு நம்பிக்கை, இவை மட்டும்தான். ஸோ உங்கள் வீட்டில் விளையாட்டின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய கனவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியமான உடலும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒழுக்கமான வாழ்க்கையும் விளையாட்டின் மிகப்பெரிய பரிசுகள். மீண்டும் 4 மணிக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணையலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூள.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
2: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
2: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
2: என்ன சொல்ற குயில்? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
3: என்ன குருவி பேசுது?
2: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
3: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: சரியா, என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கா?
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விளையாட்டுத்துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடரும் நிகழ்ச்சி
2: பண்ணலாமா.
1: எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். 4:03:45. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் உங்கள் ஆர்ஜே ராஜி. ஸோ என்ன விளையாட போகிறோம், ஆஸ் யூஷுவல் தாங்க, பாடலின் இடைப்பட்ட வரிகளை நான் சொல்லுவேன், அந்த இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படத்தையும் பாடலின் முதல் 2 வரிகளையும் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ நேயர்கள் எங்க கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2986000038 அல்லது 2952055544 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். நிகழ்ச்சியில் என் கூட இணையணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் 2986000038 அல்லது 2952055544 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஆஹா, நம்ம நேயர்கள் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைனே வந்து ஏதோ ஆகுது. ஸோ நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக மோஹித் மற்றும் ஷேயா கௌஷல் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல், வாலியின் வரிகளில் அனிருத்தின் இசையில்.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதவா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேர்கள் இணைவது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான். நிலையத்தில் நேரம் 4:11:08 ஆகிக்கிட்டு இருக்கு. சோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
3: வாங்க சார், வாங்க சார், உங்களுக்கான கேள்வி சொல்லிட்டுமா?
4: சொல்லுங்க மேம்.
3: ரொம்ப ஈஸியானதா நான் வந்து, அதாவது சந்திரசேகருக்கு வந்து இவ்வளவு ஈஸியா வரும்னு நான் நினைக்கல, ஆனா நான் என்னோட சீக்வன்ஸ்ல இப்படிதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா. எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் நம் சங்கமங்கள், ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள்.
4: ராகத்தை
3: பிடிச்சிட்டீங்க, பாடல சொல்லுங்க. அதே அதே
4: நல்லா தெரியும் மேம். மேம் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு அந்த க்ளூ கொடுங்களே மேம்.
3: நீங்க தான் பாடலே நீங்க பாடிட்டீங்க, அப்படியே அதை யோசிச்சு பாருங்க. ராகத்தோட
4: ஞாபகம் வரல மேம், ராகம் பிடிச்சிட்டேன் பாருங்க. தெரியல, இந்த பாட்டு மனசுக்குள்ள இருக்கு.
3: இருக்கு, வெளியில கொண்டு வாங்க, வெளியில கொண்டு வரங்க.
4: ஐயோ மேம், ஏதாவது க்ளூ மேம், சொல்லிட்டேனே, எனக்கு டக்குன்னு தெரிஞ்சது பாருங்க, பாடிட்டேன்.
3: தாலாட்டும் பூங்காற்று.

0: சரி, திரைப்படம் சொல்லுங்க அப்போ.
1: சாலாட்டும் பூங்காற்று நல்லவா?
0: அதேதான். இப்ப திரைப்படம் சொல்லுங்க. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி, நன்றி சார்,
1: நன்றி.
0: சோ அடுத்த நேயர் வரதுக்குள்ள நம்ம அழகான இன்னொரு பாடலை கேட்டுட்டு வரலாம். என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடி இருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல், தாமரையின் வரிகளில் ஹரிஸ் ஜெயராஜின் இசையில்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைகிறோம். நிலையத்தில் நேரம் 4:21 25 ஆகிக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் FM ரெயின்போ.
4: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து?
4: ஊரப்பாக்கம் சுந்தரேசன்.
2: சுந்தரேசன் சார், சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? அது முதலியே சொல்லியாச்சே. தவறோ சரியோ விதி இதுதான். சரிதான் சரிதான், வழக்கு எதுக்கு? இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னாலும் உள்ள கதை.
4: புதுப்படமா?
2: இல்ல இல்ல, பழைய படத்தா. நன்றி நன்றி சார்.
4: அது வந்து கோபுரவாசல்.
2: கோபுரவாசல் இல்லையா? ஆமா ஆமா. நன்றி நன்றி சார். வணக்கம் FM ரெயின்போ.
4: அப்பா மேடம், 4-5 தடவை நீங்க போயிட்டு மேடம், கஷ்டமர சேர்ந்து எடுத்துட்டீங்க.
2: சரி,
4: சென்னை நம்பர்ல இருந்து ஹேமா மேடம்.
2: ஹேமா ஹேமா, கேள்வி கேட்டீங்களா? மறுபடியும் ஒரு முறை சொல்லட்டுமா?
4: இல்ல, தெரியும். குயிலே குயிலே பூங்குயிலே.
2: எப்படிங்க?

0: உங்களுடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஏன்னா இதை நீங்க கூகுள் பண்றது கூட டைம் இருந்திருக்காது, சட்டுன்னு சொல்லிட்டீங்க.
1: அவர் இருந்து போறாருன்னு நான் சொல்லிட்டேன்.
0: சூப்பர் சூப்பர்மா, நன்றி நன்றி தொடர்பு கொண்டது. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து? முருகன், உங்களுடைய ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்களேன். தூரமா வந்துட்டீங்களா? சரி, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கான கேள்வி,
2: அந்த பாடல் தானா?
0: அதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே, குயிலே குயிலே பூங்குயிலே, ஆண் பாவம் திரைப்படம்.
2: கொஞ்சம் நடுத்தரப்போ அதே மாதிரி, கொஞ்சம் நடுத்தரப்போ சொல்லுங்க.
0: அதே மாதிரி பாடல் கேக்குறேன்.

0: அதே மாதிரி பாடல் கேக்குறேன். ஆத்தோரம் நானல் பூங்காத்தோடு ஆட, ஆவாரம் பூவில் அது தேவாரம் பாட. இல்ல இல்ல, ஆனா நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். அப்படிதான் ஆரம்பிக்கும் இந்த பாடலும். ஆத்தோரம் நானல் பூங்காத்தோடு ஆட, ஆவாரம் பூவில் அது தேவாரம் பாட. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. தமிழேந்தி, விடை
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: மலையோரம்
1: அப்ப
0: வந்து இதே பாடல்ல வேற வரிகள்
1: சொன்னேன்.
0: நன்றி நன்றி நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
2: நான் ஹிந்தில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்மா. சரி, உங்களுக்கான கேள்வி சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
0: சூப்பர். சரி, உங்களுக்கான கேள்வி, நூறு நூறு தீபமாய் ஆடும் காதல் சின்னமா ஆகும் எங்கள் யாத்திரை.
2: நன்றிம்மா.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. பிரகாஷ், கேள்வி கேட்டீங்களா?
3: சொல்லுங்க மேடம்.
0: நூறு நூறு தீபமாய் ஆகும் காதல் சின்னமாய் ஆகும் எங்கள் யாத்திரை. சரி, நேர்கள் இதற்கான விடைய கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நூறு நூறு தீபமாய் ஆகும் காதல் சின்னமாய் ஆகும் எங்கள் யாத்திரை, இது எந்த திரைப்படம்? அதாவது இதோட முதல், இந்த பாடலோட முதல் இரண்டு வரிகள் அது எந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கு? இதை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திற்காக மனு மற்றும் சுனந்தா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: பெரும்பாக்கம் வனஜா.
3: பெரும்பாக்கத்தில் இருந்து வனஜா. பெரும்பாக்கம் வனஜா, அந்த போன கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கண்டுபிடிச்சேன் மேடம். பாட்டு தான் சூப்பர் மேடம்.
3: நன்றி நன்றி நன்றி.
4: பாட்டு வந்து

0: ஆமா ஆமா அதேதான் அதேதான் கரெக்டா தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றிமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. கலா சரி, உங்களுக்கான கேள்வி சொல்லலாமா? நான் எதை சொன்னாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க போறீங்க. அப்புறம் என்ன, நான் தான் கஷ்டமா கேக்கிறதுக்கு கத்துக்கிட்டு வர வேண்டியிருக்கு. ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன், விதி மாறலாம் உன் பாடலின் சுதி மாறுமா? சூப்பர் பாட்டு இது. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அதுல சொல்ல முடியாது. ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன், விதி மாறலாம் உன் பாடலில் ஸ்ருதி மாறுமோ? பரவாயில்லமா, கண்டுபிடிச்சிட்டீங்களே விடைய. நன்றி நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ,
1: அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்கள். யார் எங்கிருந்து?
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ராஜேஸ்வரி
1: மேடம்,
0: வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும், மரகத கிள்ளை மொழி பேசும். எனக்கு எல்லாத்துக்கும் விடை தெரியும். கேள்வி கேக்குறது சுலபம், பதில் சொல்லணும் இல்ல, நம்ம பாவம்ல. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்கள். யார் எங்கிருந்து? நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். விருமாண்டி திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், இளையராஜாவின் இசையில்.

0: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்ட, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
2: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் நினைக்கிறோம். ஸோ நிலையத்தில் நேரம் என்னன்னு பார்த்தோம்னா 4:42:50 ஆகிக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து? மாலினி தேவி. ஒரே ஒரே குஷி தான் இருக்கீங்க போல இருக்க.
6: பேசுறேன்.
5: சரி, ஓகே, உங்களுக்கான கேள்வி சொல்றேன்.

0: இப்பதான் கேட்க போறீங்களா?
1: ஆமா, இது புது கேள்வி. போன கேள்வி கண்டுபிடிச்சிட்டாங்க, முடிச்சாச்சு.
0: அப்படியா? சரி,
1: ஓகே. தத்து பிள்ளை இவனை கண்டேன், தாய்மை நெஞ்சம் நானும் கொண்டேன்.
0: தத்து பிள்ளை
1: இவனை கண்டேன், தாய்மை நெஞ்சம் நானும் கொண்டேன்.
0: பழைய பாட்டு தான் போடுறீங்களோ?
1: ஆமா ஆமா. பத்து திங்கள் முடிந்த பின்னே முத்து பிள்ளை அவனை
0: காண்பேன்.
1: அப்பா, இதுக்குதாங்க உங்களுக்கு அடுத்த லைன் நான் சொல்லியிருக்க கூடாது. இணைந்த கைகள் ஆயிட்டோம். எப்பவுமே நேயர்களும் நாங்களும் இணைந்த கைகள் தான் இல்லையா? நன்றி நன்றிமா, தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் பார்த்திபன். நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான கேள்வி உள்ளத்தை உன் கையில் அள்ளி தந்தேனே நான் வாங்கும் முச்செல்லாம் நீதானே.
1: உள்ளத்தை உன் கையில் அள்ளி தந்தேனே, நான் வாங்கும் மூச்செல்லாம் நீதானே.
2: மோகன் பாட்டு தானே மேடம்?
1: தெரியாது, சொல்ல மாட்டேன். இல்ல, மோகன் பாடல் இல்ல, அப்படி வேணா சொல்றேன். உள்ளத்தை உன் கையில் அள்ளி தந்தேனே, நான் வாங்கும் மூச்செல்லாம் நீதானே. இல்லம்மா இல்லம்மா. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
2: வரமாட்டேங்குது.
1: சரி, வேற யாராவது அதை கொண்டு வராங்களான்னு பாப்போம் நம்ம.
2: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ
1: ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து?
3: என்ன
1: பாடல்? அப்படி இல்ல, நான் இதை எழுதிட்டு வந்தது இன்னைக்கு இந்த கேள்விதான் அப்படின்னு எழுதிட்டு வந்தது. சரிங்களா? சரிமா, ஓகே. நன்றி நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. நிகழ்ச்சியில அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். இதயம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகள், இளையராஜாவின் இசையல்.

0: சந்தாமா நிகழ்ச்சியில தான் மீண்டும் இணைகிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன
0: ஆண்டனி. சரி, உங்களுக்கு
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதனால எனக்கு ஓல்டு சாங் கொடுங்க ப்ளீஸ்.
0: கண்டிப்பா, எல்லாருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான பாடல்கள் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா,
1: கொஞ்சம் முயற்சி பண்றேன், கொஞ்சம்.
0: ஓகே சார். இன்றல்ல நேற்றல்ல காலம் தோறும் உன்னோடும் பின்னோடும் காதல் நெஞ்சம். எனக்கு அப்படியே ராகமா வருது இந்த வரிகளை சொல்லும் போது. இன்றல்ல நேற்றல்ல காலம் தோறும் உன்னோடும் பின்னோடும் காதல் நெஞ்சம். நன்றி, நன்றி சார், நன்றி. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கணபதி
0: சார், கேள்வி கேட்டீங்களா? இன்றல்ல நேற்றல்ல காலம் தோறும் உன்னோடும் பின்னோடும் காதல் நெஞ்சம்.
2: படம் வந்து மோகன் படம் மாதிரி
0: இல்ல இல்ல இல்ல
2: மோகன் படம்.

0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை ஒட்டிட்டு இருக்கோம், அதனால நேயர்கள் டக் டக்குன்னு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். யார் இங்கிருந்து?
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: பல்லாவரத்துல இருந்து தேவிகா. தேவிகா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? அதே பாடல் தான், அதே பாடல் தான். ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. திரைப்படம் சொல்லிடுங்க.
1: படம் வந்து ஐயோ சக்கின் ஞாபகம் வரல. அமலா நடிச்சிருப்பாங்க.
0: ஆமா ஆமா.
1: இது நல்ல படம் தாமா அது?
0: சரி, அடுத்து ஒரு நேயர் வராங்க, அவங்க கிட்ட மட்டும் ட்ரை பண்ணிடுவோமா?
1: சரிமா சரி.
0: நன்றிமா நன்றிமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம். மேற்கு மாவட்டம் ராமகிருஷ்ணன். நீங்க நலமா?
0: நலம் நலம் சார், மிக்க நலம். சோ போன கேள்வி வந்து இன்றல்ல நேற்றல்ல காலம் தோறும் உன்னோடும் பின்னோடும் காதல் நெஞ்சம்னு கேட்டிருந்தேன். அதோட பாடலை வந்து போன நேயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. நின்னு கோரி வரணும், அதுதான் அந்த பாடல். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா எல்லாரும் நான் கேள்வி கேக்குறேன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க நேயர்கள் வந்து பங்கேற்கீங்க பாத்தீங்களா? அங்கதாங்க நிக்கிறீங்க நம்ம நேயர்கள் வந்துட்டு. ஏன்னா அப்பதான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்தடுத்த ஷோல புதுசு புதுசா தேடி தேடிதான் நானும் கேள்விகள் எடுத்துட்டு வரேன். பாடல்களை வந்து நிறைய பாடல்கள் தேடி கண்டுபிடிச்சு வரிகள் ரொம்ப அழகா இருக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் அதை திருப்பி திருப்பி சொல்லும் போது நீங்க கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கக்கூடிய பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் இளையராஜாவின் இசையில். இன்னொரு நாள் இன்னொரு ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்ககிட்டருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள.

0: 가.
1: நேரம் 5 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:03 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போற காவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அதாவது 4 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட மாங்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு 2 துண்டு 3 துண்டு சாப்பிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நம்ம வாய் சும்மா இருக்குமா? ஒரு 4 மாங்காவை 4 நாள்ல காலி பண்ணேன். அந்த மாங்காய் என்ன பண்ணிச்சு, தன்னோட தடயத்தை பதிச்சு அவங்கிற மாதிரி மூஞ்சு ஃபுல்லா கட்டி, அந்த கட்டியில அலறணும் போதுதான் எங்க அம்மா சொன்னாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா சம்மந்தங்கள் ஒளிஞ்சிருக்கு, சொல்கிறேன் கேளுங்க. அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன், நம்ம வாழ்க்கையில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நின்னா உட்காந்தா எல்லாத்துக்குமே வந்து பேசும்போது பழமொழின்னு ஒரு விஷயத்த பயன்படுத்துகிறோம், கரெக்டா? சில பேர் வந்து படித்து தெரிஞ்சிருப்போம், சில பேர் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்போம், சில பேர் வந்து அனுபவத்து மூலியமாக வந்து ஓ இந்த மாதிரி பழமொழிலாம் இருக்குல்ல அப்போவே நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி உடந்த பழமொழிகள்லாம் நிறையா இருக்கும். அப்படிப்பட்ட பழமொழிகளை தான் நீங்கள் இன்றைக்கி என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க மக்களே. எஸ், உங்கள் பழமொழிகள் எல்லாத்தையுமே வந்து நான் பதிவு பண்ணியே ஆவேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038 அல்லது 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு எனக்கு கால் பண்ணி பேசலாம். உங்கள் பழமொழிகள் எல்லாத்தையுமே வந்து ரெடியாக வைங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். 96 திரைப்படத்திலிருந்து சின்மயி ஸ்ரீபதா மற்றும் கோவிந்த் வசந்தாவோட குரல், கார்த்திக் நேஹா வரிகளை கோவிந்த் வசந்தா தான் இசையமைத்திருக்காங்க. கேட்டி நேந்திரங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே இயலாமே துளு.

0: அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. எஸ் பழமொழின்னு சொன்னோடனே யோசிக்கிறாங்க போல. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
1: மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
1: உழைக்கிற நாய் கடிக்காதான்.
0: ஓகே, கடி வாங்காததுனால நீங்க வந்து இந்த பழமொழிய சொல்றீங்களா? சூப்பர் சார்.
1: ஓகே மேடம்.
0: ஏன்னு சொல்லலையே
1: மேடம். குறைக்கிற நாய் கடிக்காதான்னா அது
0: வெறும் வெறும் சத்தம் மட்டும் தான் போடும், ஆனா ஒண்ணும் இல்லைங்க
1: அப்படிங்கிறீங்க. நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும்.
0: அவ்வளவுதான் அவ்வளவுதான். சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி. பழமொழியிலே வந்து விளக்கம் இருக்கும் போது நான் இதை தனியா வேற விளக்கத்தை சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: ஹலோ.
2: வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: இப்பதான் மேடம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம். ஆனா வந்து உங்க பேரை சொன்னீங்க இன்னும் சந்தோஷமா இருக்கு.
2: ஆனந்த் மேடம். ஆனந்த் மேடம்
0: சொல்லுங்க.
2: சைதாப்பேட்டை.
0: சைதாப்பேட்டை ஆனந்த் சார் சொல்லுங்க சார்.
2: ஆரிய கூத்தானாலும் காரியத்துல கண்ணு இருக்கணும்.
0: காரியத்துல கண்ணு இருக்கணும் சார் அப்படிங்கிறீங்க.
2: ஆமா ஆமா மேடம்.
0: ஏன் இது உங்களுக்கு பிடிக்கும்?
2: இந்த நம்ம எந்த இது இது பண்ணாலும் நம்மளோட இதுல கவனத்தை கண்டிப்பா வெளியில செலுத்தாத நேர்வழியில பாதையில செலுத்தணும்.
0: அடடடா, ஒரு ஒரு தத்துவத்தை நீங்க இங்க சொல்லிட்டீங்க பழமொழி மூலமா.
2: ஆமா மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்,
2: நல்லா மேடம்.
0: ரொம்ப அருமையா இருக்கு சார். ஆனந்தமா இருங்க. நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.
0: காரியத்துல கண்ணா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம். நான் ராஜலட்சுமி வெச்சம்பாளம்ல பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன். அடி மேல அடி வச்சு அம்மியும்
0: நகரும். ஏமா இது உங்களுக்கு
3: அது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளவு இதா செஞ்சாலும் அது கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த செயல் செயல்படுங்கிற ஒரு இது. அது இன்னொன்னு வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராஜ்ல போடும் கொடை பிடிப்பாங்களாம் அப்படின்னு ஒரு பழமொழி. ஆனா நிறைய இருக்குது. அதான் அந்த சம்பந்தமே இல்லாத புதுசா ஒண்ண பார்த்தா அது செய்யறது அது மாதிரி அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க.
0: நீங்க சொன்ன ரெண்டு பழமொழியுமே வந்து ரொம்ப நல்ல பழமொழிகள், எனக்கு பிடித்தமான பழமொழிகள் கூட. நன்றிமா. நன்றி.
3: நன்றிமா. நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம். கேட்டு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
4: கல்யாணாலும் கசக்கி கட்டு.
0: அருமை சார். ஒரே
4: அது எப்படி இல்லைக்கா, ரொம்ப இதா இருந்தாலும் நம்ம வந்து அதை துவைச்சிட்டு போட்டுக்கணுமா.
0: கரெக்ட்.
4: அதே மாதிரி மனசு சுத்தமா இருக்கணுமா.
0: சூப்பர் சார்.
4: அதுக்கு ரெண்டு அர்த்தம் அது. அதான் கேட்டீங்க பழமொழி
0: எல்லாத்தையும் சொல்லிட்டா. நன்றி சார். நன்றி. ஆன்சர்லாம் ரொம்ப நேரம் நல்லா தான்ப்பா பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எஸ் நிகழ்ச்சியில வந்து பழமொழி தான் கேட்டிருந்தா, அதே சமயத்துல வந்து நிறைய பேர் வந்து உத்வேகமாகவும் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் பாண்டவர் பூமி திரைப்படத்துல இருந்து யுகேந்திரன் மற்றும் சித்ராவோட குரல்ல ஸ்நேகன் வரிகளை பரத்வாஜி செயல வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க இயலாமே சமதுலு.

நேரம் 5:07 ஆகிட்டு இருக்க. FM Rainbow 101.4 ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் பிடித்த பழமொழி என்ன, ஏன் அது உங்களுக்கு பிடிக்கும், வை அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இஸ் நிகழ்ச்சியில முதல்

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: கும்கி படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 5:20 ஆகி இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். பழமொழிகள் தாங்க இன்னைக்கான தலைப்பு. பழமொழிகள் ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நிகழ்ச்சியில. அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ. சொல்லுங்க கலா. காற்று வரும்போது தூற்றிக்கொள், இல்லாட்டி கரண்ட் போய்விடும். பரவாயில்ல, சில சமயங்கள்ல நமக்கு அப்ப புரியாது, அதுக்கப்புறமா பெருசாக ஆக புரியும் சில விஷயங்கள்லாம். அந்த மாதிரிதான் பழமொழியும்.
3: எங்க அம்மா பெரியவங்க மேடம், அவங்க விட்டு கவனிச்சா நான்.
2: ஓகேமா ஓகேமா.
3: சூப்பர்
2: கலா, சூப்பர். நன்றிமா, நன்றி பங்கேற்றதுக்கு. வணக்கம். ஹலோ.
4: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
2: போரூர்ல இருந்து பொன்ராஜ், சொல்லுங்க பொன்ராஜ்.
4: பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படிம்பாங்க. அதாவது பாத்திரம்னா அவங்க வச்சிருக்க பாத்திரம் கிடையாது, அவங்களோட பாத்திரம்,
2: அவங்களுடைய.
4: அதாவது எப்படின்னா அவங்களால இதுக்கப்புறம் உழைச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு நீ தெரிஞ்சா மட்டும் பிச்சை இடு. அதுதான் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
2: சூப்பர், அருமை சார், அருமை.
4: நன்றி
2: நன்றி. சில பழமொழிகள்லாம் வந்து எனக்கு தெரியாம இருக்கு, அதையும் வந்து உங்க மூலமா நான் தெரிஞ்சிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
5: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறோம்.
2: சொல்லுங்க முருகேஷ் சார்.
5: சட்டியில் இருந்தா தானே அழுத்தைகள் வரும் அப்படின்வாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும், அதே நேரத்துல இருந்தாதான் எடுத்துக்கவும் முடியும்.
2: கரெக்ட். தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும்.

0: அதே மாதிரி சட்டியில் இருந்தால் அழைப்பில் வரும் அப்படின்வாங்க.
1: சூப்பர் சார்,
0: நன்றி
1: சார். நன்றி சார், நன்றி. எவ்வளோ அழகாக நேயர்கள் எல்லாருமே வந்து டைம் எடுத்து அந்த பழமொழி சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் சொல்லி சொல்லும் போதெல்லாம் அப்படியே பார்க்கவே எனக்கு கேட்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்க
2: இருந்து? கோயம்பேடு பார்த்திபன். நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன் பார்த்திபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
1: மேடம். சொல்லுங்க பார்த்திபன்.
2: அடியாத மாதிரி படியாது, அடி உதவாத மாதிரி அண்ணன் தம்பி,
1: பயங்கர அடி போலயே அடியா சொல்லிட்டு. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல அந்த செகண்ட் ஒன், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவும். அதேதான் போங்க,
2: கரெக்ட் தான் சார்.
1: ஆமா, எல்லாருக்குமே வந்து அந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கும், பழமொழிக்கான விளக்கம்.
2: ஆமா ஆமா,
1: சூப்பர் சார்,
2: நன்றி மேடம்.

0: வணக்கம்.
1: ஆமா ஆமா,
0: சூப்பர் சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சென்னை நவலம்பூர்லேருந்து ராணி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ராணி.
2: ஆ, நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க ராணி, உங்களுக்கு பிடித்த பழமொழி என்ன?
2: ஜான ஏறுனா மொயம் செருக்குன்னு சொல்லுவாங்க மேடம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, 10,000 சம்பளம் வாங்கினோம்னா 15,000 செலவாகும்.
0: பழமொழியெல்லாம் தாண்டி வந்து வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களுமே வந்து நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல், காதல் சுகமானது அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து எஸ்பிபியோட குரல்ல, எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரல்ல, விவேகா வரிகள்ல, சிவாவோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள் 101.4, இங்க எல்லாமே சமதுலு.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 5:31 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நேயர்கள் கிட்ட பழமொழி சொல்லுங்கன்னு சொன்ன எல்லாருமே வந்து அதோட விளக்கத்தையும் சொல்லி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களையுமே சொல்லி ஒரு மோட்டிவேஷனல் பகுதியாவே இந்த ஷோ போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்க சார்.
1: பழமையா தெரிஞ்சு பழமொழி, செடுவான் சேடு நினைப்பான்மா. இன்னொன்னு சொல்லட்டுமா?
0: இன்னொன்னு சொல்லுங்க சார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஓகே சார்,
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம். யார் இங்க இருந்து?
2: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது வெந்தது போதும் முந்தானையில சொட்டும்பாங்க. அதாவது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பார்த்த வேலை அவசர அவசரமா ஒரு வேலை பார்த்துட்டு நம்ம வந்து அதை முழுமையா அடைய காட்டியுமே வந்து அதை வந்து கட்டி விட்டுறது. கொண்டா கொண்டா கொண்டா நீங்க வெந்தது போதும் முந்தானையில சொட்டுனா அவசர அவசரப்படுறதுக்கு
0: ஒரு விஷயம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அவசரப்பட்டு அதுல இருந்து
2: அது வந்து வீணா போயிடும். அந்த நம்ம எந்த காரியம் நம்ம எடுத்து செய்யறோமோ அது வந்து வீணா போயிடும். அதனாலதான் அந்த மாதிரி உனக்கு ரொம்ப நீ அவசரக்கார புத்தி படுத்தவங்களா இருக்க அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த வெந்தது போதும் முந்தானையில சொட்டு.
0: இது வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு சார். ரொம்ப நன்றி. இல்ல, வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் தான் இது. நன்றி சார்.
2: அவசரப்படக்கூடாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒரு விஷயத்த தொடங்குனீங்கன்னா வந்து அது முடியுதா முடியலையாங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து விட்டுடுவோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் அவசரப்படாதீங்க அப்படிங்கறதான் வந்து இந்த பழமொழி மூலியமா நமக்கு போன காலர் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த காலர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்துலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வானவில் மேடையை நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான மாலை வணக்கம். சகோதரிங்க
0: மாலை வணக்கம் சார். யார் இங்க இருந்து?
3: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து.

0: அந்த தொகுப்பாளர்னு சொல்லிக்கோனுங்க, அதை கொஞ்சம் எடை விட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க.
1: சரிங்க சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான பழமொழிய சொல்லுங்க.
0: இரண்டு பழமொழி சுருக்கமாக சொல்லுகிறேன்.
1: சுருக்கமா பிடித்தமானது சொல்லுங்க.
0: ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இது என்ன, அத்தனை உள்ள மனிதன் தாங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்னா கேட்டுக்கோணும், உள்ளத்துல இருக்கிற அத்தனை இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்ன வச்சுங்களா அவன் கண்டுபிடிச்சு போடலாங்க. அந்த அந்த வார்த்தைகளை பேசும்போது உபயோகிச்சுக்கல, இவன் நல்லவனா கேட்டவன். அதான் ஒரு பானை, அந்த உள்ள இருக்கிற மனசுல எண்ணத்தின் வெளிப்படுதானுங்க அந்த
1: வார்த்தைகள்
0: வார்த்தைகள் அது மட்டும். அப்புறம் பெண் புத்தி, பெண் புத்திங்க, பெண் வந்து யோசிக்க பின்னாடி நல்லா இருக்கும் தான் யோசிப்பாங்க. அது ஒண்ணுங்க.
1: அது நன்றி சார், நன்றி. முதல் பழமொழியில வந்து எனக்கு ஓகே, பட் இரண்டாவது பழமொழி தப்பாச்சே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண் பெண் எல்லாருமே வந்து சமமானவர்கள், எல்லாரோட புத்தியுமே வந்து நல்ல புத்தி தான். ஸோ இந்த பழமொழியை வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். முதல் பழமொழிக்கு மட்டும்தான் உங்களுக்கு 100 out of 100 நான் கொடுப்பேன். எஸ், அடுத்த காலர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகன் சார்.
2: மேடம் இது நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்
1: மேடம்.
2: மேடம் இது டாபிக் சொல்லுங்க எனக்கு.
1: டாபிக் வந்து என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சமான பழமொழி ஒண்ணு இருக்கும்ல?
2: ஆமா
1: அதுதாங்க.
2: அது எனக்கு பிடிச்சமான பழமொழி இல்லைண்டா. நம்ம நம்ம வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இருக்கிறப்பவே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்
1: பார்த்துக்குவேன்.
2: அப்பப்போ வந்து பயன்படுத்திக்கணும். போன போன கிடைச்சிச்சுன்னா நமக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்து
1: கண்டிப்பா
2: வராமே போயிடும்.
1: கரெக்ட் தான், கரெக்ட் தான்.
2: அதனால வந்து வாய்ப்புகளை வந்து சரியான முறையில வந்து பயன்படுத்திக்கணும். அந்த பழமொழி எனக்கு பிடிக்கும்
1: மேடம். ஓகே சார், அருமையா சொன்னீங்க, நன்றி சார், நன்றி
2: மேடம்.
1: எல்லாருமே இந்த ஒரு பழமொழிய எல்லாருமே கட்டாயமா சொல்லிடுறீங்க, அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதுல வந்து நிறைய விளக்கங்கள் விஷயங்கள் அடங்கியிருக்கு. கிடைக்கிற வாய்ப்பை வந்து கிடைக்கிற காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போச்சே அப்படின்ட்டு வருத்தப்படுறதுலாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத தான் இந்த பழமொழி நமக்கு சொல்லுது. எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் மஜ்னு திரைப்படத்துல இருந்து, பாம்பே ஜெயஸ்ரீ, ஹரீஷ் மற்றும் அருணோட குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:45 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான பழமொழியும் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அது ஏன் எதுக்கு பிடிக்கும் அதோட விளக்கம் சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நன்றி
0: சார், நன்றி சார் பங்கேற்றதுக்கு. எல்லாருமே வந்து அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அதை யாருமே விட மாட்டீங்க. சூப்பர். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: ஜெயா. வெஸ்ட்மாம்பலத்துல இருந்து ஜெயா பேசுறமா.
0: சொல்லுங்க ஜெயா.
2: ரொம்ப நாளா ட்ரை பண்ணாலும் நம்பரே கிடைக்க மாதிரி வெறுத்து பார்த்தாது.
0: ஆனா கடைசியில கிடைச்சிருச்சு பாத்தீங்களா. அதேதான், முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்கல்ல, அதேதான்.
2: இன்னைக்குதான் போட்ட உடனே எடுத்ததுமா, அதே நினைச்சு ஐயோ ரிங்க் அடிக்கிறது, ஒருத்தவங்க பேசி கேக்குறாங்களே அவங்க பேசுறோமா, இது முடிஞ்சிருமோ ரிங்க் அடிச்சு.
0: ஓகே. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருச்சு. சொல்லுங்க உங்களுக்கு பிடித்தமான பழமொழி.
2: இதோட நல்ல நல்லதான் வரும், ஆசையா இருக்கும். ஆனா அது அப்ப எனக்கு கிடைக்காதே. இப்ப
0: அப்ப இது நல்லா இல்லங்கிறீங்க.
2: இது ஓரளவு பரவாயில்ல,
0: ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிறீங்க.
2: பழமொழி சொல்லுவாங்க, அது இல்லாதவங்க எல்லாம் அந்த பாட்டிங்க எல்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு நம்ம குடலையே கூழு, குடல கூழு கழுவுது, கொண்ட பூ கேக்குதா அப்படின்ற அர்த்தம் சொல்லுவாங்க பழமொழி. வயிற்றுக்கே ஒண்ணு இல்லையா,
0: எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது. ஆனா ஷோ முடியறதுக்குள்ள புரிஞ்சிடும் நினைக்கிறேன்.
2: வயசுக்கே ஒண்ணு இல்ல கிடைக்குது. சில பேரு கொண்ட பூ கேக்குதான்னா பூ அழுவுது,
0: மனப்படமே ஆயிருக்கும். நன்றிமா, நன்றிமா பங்கேற்றதுக்கு.
2: எல்லாரோட இது அதிகம் யாருக்கும் தெரியாதுன்னு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: பழமொழி வயசானவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அது மாதிரி.
0: ஓகேமா ஓகேமா, நன்றிமா நன்றி. எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கண்டேன் காதலை திரைப்படத்துல இருந்து. ஹரிஹரனோட குரல்ல நா முத்துக்குமார் வரிகள வித்யாசகரி சில வந்துட்டே இருக்கு. கிட்டி நேந்திரங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

நேரம் 5:52 ஆகிட்டு இருக்க ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் பிடித்த பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய காலர்ஸ் வந்து நிறைய நிறைய பழமொழிகள்லாம் சொன்னீங்க. சிலருக்கு வந்து ஏற்படுதா இல்லைனாலுமே வந்து நிறைய பேர் சொன்ன பழமொழிகள்லாம் கேட்கும் போது, அதோட விளக்கத்தை கேட்கும் போது உத்வேகமே ஏற்படுதுங்க. எஸ் எனக்கு பிடித்த பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பிரியாணியில் வந்து நம்ம ஏலக்காவை கண்டுக்கவே மாட்டோம்ல, அதே மாதிரி இந்த பழமொழியை நான் சின்ன வயசில் கண்டுக்கிட்டதே இல்லை. அதுதான் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லிட்டு. பெருசாகும் போது தான் தெரியுது நம்ம வந்து நிறைய வந்து ஓடுறோம் இல்லையா, எதையோ சம்பாரிச்சு நிறையா சக்ஸஸ் கோல்ஸ் அப்படின்ட்டுலாம் செட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற காசை அனுபவிக்கணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால வந்து மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை வலுவாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் சகி அஜய் காவியா தான். மீண்டும் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவோட குரலில்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 ராக்கெட் தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேருவதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். எல் நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 7:01 ஆகிட்டு இருக்க ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி அஜய் காவியா தான். ஸோ சாயங்காலம் ஆயாச்சு, எல்லாருமே வந்து வேலைலாம் முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த டிராஃபிக்லாம் தாண்டி வந்து இனிமையான பாடல் இந்த நேரத்தில் கேட்டால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல? அந்த பாடல்கள்லாம் தாண்டி பிடித்தமான பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ரேடியோவில் போட்டால் எப்படி இருக்கும்? எஸ், அதுக்கான நேரம் தான் வந்தாச்சு. இந்த ஷோ அதே தான். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2986-00-38 அல்லது 2952-05544 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடலை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்கள் பேரை சொல்லி ப்ளே பண்ணுவேண்ணா. சரி, அதுக்கு முன்னாடி என்னுடைய முதல் பாடல் வந்து என்னுடைய பிடித்தமான பாடலாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். முகமுடி திரைப்படத்திலிருந்து ஆலாப் ராஜோட குரலில் அட்டகாசமான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.
1: என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: 7 மணி 6 நிமிடங்களாக இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில முதல் காலர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: மேடம், நான் சென்னையில இருந்து ராஜேஷ், பெரியார் நகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜேஷ், உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன?
1: கண்டிப்பா திரைப்படம் பாத்தீங்கன்னா ஈரம். பாடல் பாத்தீங்கன்னா தர இறங்கிய பறவை போலவே அந்த பாடல் மேடம்.
0: ஓகே சார், போட்டுலாம். நன்றி, நன்றி சார்.

0: அப்படியே சூடாக டீ குடிச்சிட்டு இந்த பாடலை கேட்டால் எப்படி இருக்கும்? சுச்சித்ராவோட குரலில் ஒரு இனிமையான பாடல் ஈரம் படத்துலேருந்து கேட்டுட்டு வந்தேன். இந்த வேலையில் நேரம் சரியாக 7:10 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: ஏழுமலை படத்திலிருந்து உன் புன்னகை என்ற அருமையான பாடல். அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: அனைத்து நேயர்களுக்காகவும். சரி சார், கண்டிப்பா போட்டுடலாம் சார். நன்றி சார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. மல்லிகா அர்ஜுன் மற்றும் ஹரிணியோட குரல மணிஷர்மா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள் 101.4 இங்க எல்லாமே சமதொழு.

0: 7:15 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் இணைந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான் போட்டு பிளே பண்ணிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்த காலர், வணக்கம். ரெயின்போ,
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். படம் வந்து இந்து,
0: இந்து
1: வந்து கொத்தமல்லி வாசம்.
0: கொத்தமல்லி வாசம், ஓகே சார்,
1: கண்டிப்பா போட்டுக்கலாம்.
0: நன்றி, நன்றி சார், நன்றி. மனோ மற்றும் மின்மினியோட குரல் வாலிவரிகள தேவாயிசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: சொன்ன மாதிரி இது ஒரு ஜாலியான பாட்டா தாங்க இருக்கு. 7:20 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
1: சின்ன பசங்க நாங்க.
0: ஓகே சார், உங்க பேரா?
1: ஆமா ஆமா மேடம், குமார். அதாவது சின்ன பசங்க நாங்க, அதுல ஒரு பாடல் போடுங்க மேடம்.
0: ஓகே சார், போட்டுலாம். என்ன மாதிரியான
1: பாடல்? வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி சார, நன்றி நன்றி. ஏதாச்சும் ஒரு பாடல் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால வந்து ஒரு அழகான பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ஜானகி மற்றும் குழுவினரோட குரல்ல கங்கை அமரன் வரிகளை இளையராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: 7:25 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: படம் வந்து கலைஞன்.
0: ஓகே,
1: பாடல் வந்து எந்த நெஞ்சில். அந்த பாடல் ஜானகம்மா யேசுதாஸ் பாடிருப்பாங்க.
0: சூப்பர் சார், சூப்பரான பாடல் போட்டுடலாம் சார். நன்றி சார், நன்றி. கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகியோட குரல்ல வாலி வரிகளை இளையராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நைந்திருங்கள்.

0: and a manager steps down after this game. Here's his opposition head coach, England's Thomas Tuchel.
1: Nobody of these players, nobody of French players wants to play for this match. They want to play in the final. We gave everything to be in the final. Everyone plays to win the World Cup, but it is what it is. So we have for a day less and to recover, but we will do it professionally, of course.
0: Well, after England take on France, attention will then switch to New Jersey for the final as the European champions Spain take on the defending champions Argentina. Spain are seeking their first World Cup win since 2010, while Argentina are aiming to become the first side to win back-to-back titles since Brazil in 1962, which would be a fitting farewell to Lionel Messi on the international stage if the 39-year-old were to hang up his boots. Here's South American football journalist Tim Vickery.
2: He kept us all in doubt about whether he would be able to play in this World Cup. Could he do himself justice? Well, he clearly has been able to do himself justice. The next one, 4 years' time, he'll be pushing 43. When Argentina do have a game at home, they're one of the many co-hosts of that World Cup, which could be a powerful incentive. But I sense, you know, in the race between the athlete and time, there's only ever one winner.
0: Well, for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
3: World Football Update from the BBC.
4: இதுவரை ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல் கேட்டீர்கள். மீண்டும் இணைகிறோம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த காலர், வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் எங்க இருந்து?
5: தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறமா.
4: சொல்லுங்க தேவிகா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன?
5: படம் வந்து பிரதர்ஸ்.
4: ஓகே. சூப்பர்மா, போட்டுலாமா. பாட்டாவே அழகா பாடிட்டீங்க, அருமைமா. நன்றி நன்றி
5: நன்றிமா.
4: எஸ், பிரதர் படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில பால் டப்பாவோட குரல்ல வந்துட்டே இருக்கு. கேட்டி நைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதொழு.
6: மாசு மக்கா மிஷி.

0: makan mishi. லெஃப்ட் ஹேண்டில் ப்ராப்ளம்ஸை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிற பாட்டல் தான் இப்போ நம்ம கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியாக 7:37 ஆகிட்டு இருக்க FM ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: மந்தவெளியிலேருந்து விடாய் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: எனக்கு பிடித்த பாடல் வந்து படம் வந்து ஒரு நாள் ஒரு கனவு மேடம்.
0: ஓகே.
1: பாடல் வந்து காற்றில் வரும்
0: கீதமே. சூப்பர் சார், நல்ல பாடல் தான், போட்டுடலாம் சார். நன்றி சார். நன்றி நன்றி. காற்றில் வரும் கீதமே, காற்று அலைகளில் தான் வரப்போகுது. ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரணி, சாதனா சர்க்கம் பாடிய பாடல். வாலிவரிகள் இளையராஜா இசையில் கேட்டு நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: எப்படிப்பட்ட மெலடியான சாங்ல இது, அழகான பாடல் கேட்டு வந்தாச்சு. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்துல இருந்து 7:42 ஆகிட்டு இருக்க ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: திருப்பத்தூர் பீமகாம் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சிவகுமார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: மேடம், அன்னக்கிளி படத்துல இருந்து அன்னக்கிளி உன்னை தேடுது.
0: அன்னக்கிளி படத்துல இருந்து அன்னக்கிளி உன்னை தேடுது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: போட்டுலாம் சார். நன்றி சார், நன்றி. ஜானகியோட குரல்ல பஞ்சு அருணாச்சலம் வரிகளை இளையராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள்.

0: 7:48 இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கீ விசாரம் செல்லும் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் வந்து பூவாஜிபுரம் ரயில்வே கேட்டு.
0: ஓகே.
1: பாடல் வந்து செவ்வாறு தோட்டத்தில் ஒன்னா நினைச்ச அந்த பாட்டு மேடம்.
0: போட்டுலாம் சார். நன்றி சார், நன்றி.
1: நன்றி மேடம், அனைவருக்காக மேடம்.
0: ஓகே சார்,
1: நன்றி.
0: அனைவருக்காகவும் பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்துல இருந்து இளையராஜா சாய்பாபா உமா ரமணனோட குரல்ல, கங்கை அமரனோட வரிகளை இளையராஜா இசையில. வந்துட்டே இருக்க பாட்டு கேட்டு இணைந்திருங்கள்.

0: 7:53 ஆகிட்டு இருக்க FM 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு காலராக யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க வள்ளி, உங்களுக்கான பாட்டு?
1: படம் பேர் சந்திர பூவே, பாட்டு அதே தாங்க மேடம், எல்லாருக்காகும் மேடம்.
0: ஓகே ஓகே வள்ளி, போட்டுடலாம். எஸ், நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிடித்தமான பாடல்லாம் வந்து போட்டதில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ நிறைவாக வந்து ஒரு கவிதை சொல்லிக்கலாம்னு ஆசைப்பட்றேங்க. ஏன்னா எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது மனிதன் நேசிக்கப்படாமல் போவது தான். ஆக அளவில்லா அன்பு, கனிவான வார்த்தைகள், கருணையான பார்வை, இதெல்லாமே கொடுக்கறதுனால நம்ம எதையுமே இழக்க போகிறதில்ல. தெரிந்தவர்களுக்கும் சரி தெரியாதவர்களும் சரி, அன்பை கொடுப்போம், அன்பை பெறுவோம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் சக்கியா அஜய் காவ்யா. மீண்டும் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக செந்துரப்பூவே திரைப்படத்திலிருந்து செந்துரப்பூவே என தொடங்கும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சசிரேகாவோட குரல, முத்துலிங்கம் வரிகள், மனோஜ் கியானி சேல வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க இயலாமை சமதுளு.

0: பார்த்து யாரும் அச்சச்சான்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ லட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சினைக்கான வடிவமைப்பு, பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவியக் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவேகா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9 மணி 1 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நாள் முழுக்க ஓடிய மனசுக்கு இப்ப கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம். உங்கள் நினைவுகளோடும் பிடித்த பாடல்களோடும் இந்த இரவை இன்னும் இனிமையாக்க நான் உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. அடுத்த 1 மணி நேரம் இசையும் இதயமும் சேர்ந்து பயணிக்கலாம். இந்த இரவை அழகாக்க தொடங்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் குரலில் தேவா வரிகளில். கேட்டிணைந்திருங்கள்.

9:06 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து, யுகேந்திரன் மற்றும் ரேஷ்மி குரலில், வைரமுத்து வரிகளில், பரத்வாஜ் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

9:13, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில். கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 9:19 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மனநீதி திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் சித்ராவின் குரலில் ஸ்னேகன் வரிகளில் தேவா இசையில். கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 9:24. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உன்னி கிருஷ்ணன் குரலில் பாலிவரிகளில் தேவா இசையில் சீனு திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 9:30 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து, ஸ்ரீனிவாஸ் சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

உண்மையும் பொய்மையும் பக்கம் பக்கம்தான், ரொம்ப பக்கம் பக்கம்தான். பார்த்தால் ரெண்டு மூன்று தான். பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்று தான். பார்க்கும் கண்கள் ஒன்று தான். உண்டால் ரெண்டும் வேறு தான். எப்படிப்பட்ட ஆழமான அழகான வரிகளில் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியாக 9:38 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து, மனு மற்றும் சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள்.

0: காமத்து வாசனை நிரம்பிய ஒரு அழகான பாடல் கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்திருந்த இந்த நேரம் 9:43 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குணா திரைப்படத்திலிருந்து, கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வாலி வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு.

நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. அத்தனை அன்பையும் அத்தனை வலியையும் வாலி அந்த ஒற்றை வரியில சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். குணா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 9:49 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் மற்றும் சுஜாதா குரலில், பா விஜய் வரிகளில், சிற்பி இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, நிச்சயமாக ஒரு தாலாட்டு தான் கேட்டு வந்திருந்தோம். எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உள்ளே கொல்லம் போகுதே திரைப்படத்திலிருந்து அரிஹரன் பாடிய பாடல், பா விஜய் வரிகளில் கார்த்திக் ராஜா இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
2: நேரம் 10:01 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நட்சத்திரங்கள் பேசும் இந்த அமைதியான இரவில் உங்கள் மனதுக்கு துணையாக இனிய பாடல்களுடன் நான் உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பா. தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னை பா. நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த கா.

நேரம் 10:08. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா குரலில், புலமை பித்தன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். நள்ளிரவு துணை இருக்க, இனிமையான பாடல்கள் உடன் இருக்க, வேற என்ன வேண்டும்? ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து. பி. சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 10:25 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து, பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

சில பாடல்கள் கேட்க கேட்க திகட்டவே திகட்டாது, அப்படியான பாடல்தான் இதுவும். நேரம் 10:29 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து. பி சுஷிலா மற்றும் ஏ எம் ராஜா குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஏ எம் ராஜா இசையமைத்துள்ளார். கேட்டிணைந்திருங்கள்.

கேட்க இவ்வளவு அழகான பாடல்கள் இருக்கும்போது தனிமையில் இனிமை காண முடியும். ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சகோதரி திரைப்படத்திலிருந்து ஜே பி சந்திரபாபு குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஆர் சுதர்சனம் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

மான் குட்டிகள் கண்கள் மூடும் அழகான இரவு நேரம். கற்பகம் திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில் ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியாக 10:40. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குமுதம் திரைப்படத்திலிருந்து எம்.எஸ். ராஜேஸ்வரி குரலில், மருத காசி வரிகளில், மகாதேவன் இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

10:44 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், டி.எம். சவுந்தரராஜன், ஜமுனா ராணி, பி. சுஷிலா பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

10:48 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 10:53 ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில்தான் இணைந்திருக்கிறோம். இந்த அழகான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்கள் தான் இந்த 1 மணி நேரம் நாம் கேட்டுட்ருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாம். இந்த இரவு இனிமையான இரவாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூள்.

ஸ்வத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அவள் ஒரு வாழா படத்துலேருந்து அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ரைட், என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? மனோ பாடின பாடல், பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் ருக்கு ருக்கு ருக்குமணி அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. எஸ் எலையோட எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

11:06 ஆகிட்டு இருக்கிற அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா? ருக்கு ருக்கு ருக்கு மணி அப்படின்ற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. இந்தியன் படத்திலிருந்து டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவலி வலா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைச்சிருங்க இசையலையோட.

எஸ் ரொம்ப அழகான பாட்டு டெலிஃபோன் மணிப்போல் சிரிப்ப வலியவல்லா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. எஸ் ரைட், தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில், பரத்வாஜ் இசையில் பாடல் காத்துட்ருக்கு. காதல் மன்னன் படத்திலிருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:20 இருந்த பொழுதான பாடல் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில் வைரமுத்து அவங்களுடைய வழிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஜீன்ஸ் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அந்த பாடல் ரொம்ப அழகாக கேட்டு முடிச்சிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகான பாடல் எஸ்பிபி அவங்களுடைய குரலில் தான் காத்துட்ருக்கு. வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் காதல் கோட்டை படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு லோலாக்க குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைஞ்சிருங்க இசையலையோட.

11:32 நிமிஷத்தில் இருந்து அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரும் பாடின பாடல், வித்யாசாகர் மற்றும் வைரமுத்து அவங்களுடைய இசையிலையும் அவங்களுடைய வரிகளையும் பாடல் காத்துட்ருக்க. எஸ் ரைட், வேதம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மலை காற்று வந்து தமிழ் பேசுதோ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:45 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் அடுத்ததான் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னி கிருஷ்ணன் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். பா விஜய் அவங்களுடைய அழகான வரிகளில் பரணி அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஏ அசைந்து ஆடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா அப்படிங்கிற பாட்டு தான். பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற பாடத்துலேருந்து காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையோட.

எஸ் 11:51 ஆக்கிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அந்த வரிசையில் நம்மோடு இணைஞ்சிருந்த முகநூலியர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக முகநூல் பக்கம் கொஞ்சம் திரும்பும்போது, பாபு முள்ளக்காடிலிருந்து ஒரு பெரிய வணக்கத்தோடு இனியரா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. 52 முத்துலக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சகபார்த்திபன் அவர்களுக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு பெரிய ரேடியோ போட்டிருக்காங்க. தொடர்ந்து 7 அபுதாகிர இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வராஜ் நாமக்கல்லிருந்து இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 51 முத்துலக்ஷ்மி அவங்க ஒரு பெரிய கைவிரல் காமிச்சிருக்காங்க வாழ்த்துக்களுக்காக. தொடர்ந்து செந்தில்குமார் SKSS கோபிச்செட்டி பாளையம் கொளம்பலூர் செந்தில்குமார் ஜீன்ஸ் பட பாடல் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து 51 முத்துலக்ஷ்மி பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அப்படிங்கிற அந்த பாடல் கேட்பதற்கு ரொம்பவே இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யார் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் எம்ஜி கார்டன் KEM கார்டன்லேருந்து செல்வகுமார் எம்ஜி இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணைபுரம்லேருந்து மணிகண்டன் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் நித்திரை மறக்க மனதில் நிம்மதி பிறக்க பண்பலை நிலவழகை ரசித்து பாடல்கள் நெஞ்சில் நிலைத்து நிற்கும் வண்ணம் நிறைய கீதங்கள் மனசு மயங்கும் நாடி வரும் பூபாலம் ராகங்கள் பண்பலையில் உலாவர பரவசம் அதில் வர வர வரவேற்கும் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதாவரம்லேருந்து அப்படின்னு ஒரு பெரிய வரிகளோடு போட்டிருக்காரு. டெலிஃபோன் மணிப்போல் மாசான பாடலை ஒளிபரப்பு செஞ்சீங்க ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா வணக்கம் இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து புஷ்பா இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பார்த்திபன் சார் பம்மல்லிருந்து புஷ்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நெல்லை பாரதி அன்பான இரவு நேர வணக்கம்

0: அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய வணக்கம் சார். ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். ஸோ முகநூலில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அழகான பாட்டு, வித்தியாசமான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். முதித் நாராயணன் மற்றும் சுசித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் தான் அந்த பாடல் காத்துட்ருக்கு. யாரடி நீ மோகினி படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், நெஞ்சு கசக்கி பொழிஞ்சு புட்டு போகிற பொண்ணே ரதியே ரதியே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.
1: Hi. Are you single? Buy me a drink. Hey, let's go out, man. Your place?

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz, திருப்பத்தூர் பண்பலை 101 MHz-இல் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

சந்ததி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறைய

மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவன் பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை தாராரி. எங்கே

புண்ணுமேட ராசாருக்கு 102 பொண்டாட்டியா 102

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

தாடி போட்டு கடி பொன்வளவி பூட்டி கடி நான் போட்ட பின்ன பாரு நீ பொண்ணு மணி கேரு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவத் பாரதி தமிழ் பண்பாளின் 2.3 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாலட்சுமி திரைப்படத்திற்காக அழகிய கமலத்தில் என்னும் பாடலை கேட்கலாம். பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

4:06 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சரணம் ஐயப்பா தொகுப்பிலிருந்து சொன்னால் இனிக்குது என்னும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ராஜி அவர்கள் குரலில்.

0: 4:10 நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில், கஜபதனா, ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்,

அடுத்து விஜயாம்பிகே என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். விஜயநாகரி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்

நேரம் 5 மணி. பாரதி தமிழ் பண்பாடு 92.3 தேவிக ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம் பாம்பே சகோதரிகள் குரலில்.